0: அப்படின்னா நான் வந்து என் புத்தகத்தெல்லாம் நல்லா பைன் பண்ணி படம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு எழுத்தாளன் இருந்து பாரதியால் அதை அடைய முடியலையே சார். இப்ப சொல்றேன் புத்தக கண்காட்சியை வச்சு, என்றைக்கு எழுத்தாளர்கள் வளமுடையவர்களாக மாறுகிறார்களோ அன்றைக்குத்தான் அந்த நாடு வளமுடைய கம்பீரத்தையும் கௌரவத்தையும் முழுமையாக பெற முடியும். இது மனசுல வச்சு எல்லா எழுத்து அங்கீகாரம் வாங்கும்னு சொல்ல முடியாது. இப்ப இப்ப எழுத்துல இருக்கு இன்னொரு சிக்கல் சொல்லட்டுமா, பண்டிதர்களுடைய அங்கீகாரத்தை வாங்குகிற எழுத்துன்னு ஒண்ணு உண்டு, பாமர மக்களுடைய அங்கீகாரத்தை வாங்குற எழுத்துன்னு உண்டு. இதுல என்ன சிக்கல் தெரியுங்களா, பண்டிதர்களுக்கு எழுதுற சில பேருக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கிறதாவும், பாமரனுக்கு எழுதுறவனுக்கு ஏதோ ரெண்டு வால் முளைச்சிருக்கிறதாவும் ஒரு அபிப்பிராயம் இந்த எழுத்து உலகத்துல இருக்கு. இது தவறு. நீ சில பேரை கேட்டரிங் நீ பண்ற, நீ சில பேரை கேட்டர் பண்ற, நீ ஒரு 1000 பேருக்கு அது வெகுஜன பத்திரிகை எழுதுற எழுத்தாளனா கேவலமா நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுங்களா? அதாவது எங்கடைய சொல்ல, இவர் என்ன முறையா தமிழ் படிச்சுட்டாரா இவர் புத்தகத்தை படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன் முறையா தமிழ் படிச்சா மட்டும்தான் அவன் புத்தகத்தை படிக்கணுமா? புரியவே இல்லை. இப்போ என்ன படிச்சு பல்கலைக்கழகத்தில் தமிழ்லேயே டாக்டரேட் வாங்கினாதான் அவன் தமிழ்ல பெரிய அறிவாளின்னு அர்த்தமா சார்? என்னோட புஸ்தகத்தை வச்சு 3 பேர் டாக்டரேட் வாங்கிட்டான் சார், எனக்கு எவனும் டாக்டரேட் கொடுக்க மாட்டேங்கிறான் சார். மதுரை திருமலை நாயக்கர் கல்லூரியில படிக்கிற பொண்ணு என் புத்தகத்தை வச்சு தீசிஸ் பண்ணி அது டாக்டரேட் வாங்கிடுச்சு. 3 பேர் டாக்டர் பட்டம் வாங்கிட்டாங்க. எழுதுனதே இருச்சு, எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குது சார். நான் இது கொடுத்து எனக்கு ஒன்றும் ஆக போறதே இல்லை. இது என்ன, இது என்ன மாதிரியான ஒரு உலகம்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். எழுதுறவனுக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கு, எழுத்தாளனுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதாவது வெகுஜன மக்களுக்கு எழுதுறவன் சொன்னா இந்த முறைப்படி படித்த சில ஒரு பல்கலைக்கழக அகாடமி இந்த மாதிரிலாம் உட்கார்றாங்க பாருங்க, அவங்களுக்கு என்னமோ இந்த வெகுஜன பத்திரிகை எழுதுறவன்லாம் ஒரு கிளிக்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு. தப்புன்றா ஒன்னால இவனை தொட முடியாது, ஒருவேளை அவனால ஒன்னும் தொட முடியாம இருக்கலாம். அது மாதிரி இவன் தொட்டவனை எல்லாம் ஒன்னால தொட முடியாது, ஆனா மதிக்கணும். நம்ம நான் சொல்றேன், நான் ஒன்ன மதிக்கணும், நீ என்ன மதிக்கணும், அதான மரியாதை. ரெண்டு இன்சிடன்ட் சொல்ல பாருங்க. கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதினார். யாருக்கு எழுதினார் நந்தனார் சரித்திர கீர்த்தனை? வயல்வெளியில உழறவன், சிரிக்கிறவன், பாடுறவன், ஆடுறவன், கிராமத்துல இருக்கிறவன் எல்லாருக்குமே ஒரு கதை தெரியட்டுமேனு நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதுறாரு கோபாலகிருஷ்ண பாரதியார். ஆனா அப்ரூவல் ஒன்று வேணும் இல்ல, யாருக்கிட்ட கேட்டா தெரியுங்களா அப்ரூவல் வேணும்னு? வாழ்ந்து மீனாட்சிந்திரன் கிட்ட போய் கேட்கிறாரு. ஏன்னா அவர் ஸ்காலர்ல பெரிய ஸ்காலர், பிள்ளைவாள் பெரிய ஸ்காலர், மகாவித்வான் மீனாட்சிந்திரம் இல்ல. அவர் வீட்டுல போய் தயவு செய்து எனக்கு வந்து என் பாட்டுக்கு நீங்க வந்து 1000 கொடுங்க, 300 1000னா வாழ்த்து, வாழ்த்து 1000 கொடுங்க அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் மீனாட்சிந்திரம் பிள்ளைகிட்ட தன்னுடைய நந்தனார் கர்த்தனை கீர்த்தனை கேட்கிறார். மீனாட்சிந்திரம் பிள்ளை சொன்னாரு, இலக்கண பிழையுடைய பாடல்களுக்கு 1000 கொடுப்பது நமக்கு வழக்கம் இல்லை. ஐ நாட் அக்ரி, கொடுக்க எப்படி எடுத்துக்க முடியும்? பண்டிதர் அவரு, இவருக்கு பாமரன் பாடுற பாட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒண்ணும் அல்ல, அவர் வீட்டு திணியில உட்காந்துட்டு நான் எழுதின பாட்டை பாட ஆரம்பிச்சார், பாட ஆரம்பிச்சார். 10 நிமிஷத்துல தெருவில் போறவன், வண்டிக்காரன், மாடு ஓட்டிட்டு போறவன், புல்லு செதுக்க போறவன், தெரு முழுக்க ஒரு 50 பேர் செஞ்சுட்டான். கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுறத கேட்டவன் எல்லாரும் தலையை ஆட்டி ரசிச்சு அப்படியே ஆன உடனே மீனாட்சிபுரம் பிள்ளை வெளியில வந்து இப்படியே பார்த்தார், ஒரு வார்த்தை சொன்னார், இவர்களை எல்லாம் என்னுடைய தமிழ் எட்டுவதற்கு வாய்ப்பில்லை, உன்னுடைய தமிழ் இவர்களையெல்லாம் தொடுகிறது என்றால், உன்னுடைய தமிழ் இவர்களையெல்லாம் இவர்களையெல்லாம் தொடுகிறது என்றால் நான் உன்னை மதிப்பதற்கு கடமைப்பட்டவன், உள்ளே வாரம் 1000 எழுதி தருகிறேன் வா. அதுதான் சார் பண்பாடு. அதாவது பாமர மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாப்லயே அவன் என்னமோ ரொம்ப கீழா போயிட்டான்ற மாதிரி நினைப்புல ஒரு பண்டிதத்தனத்தோடு எழுத்துல உயர்வா தன்னை நினைச்சுக்கிட்டு அந்த புஸ்தகம் ஒஸ்தி இந்த புஸ்தகம் மட்டும் அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போறது என்ன அவ்வளவு சுலபமா? ஒரு விஷயத்தை மக்கள் பெருவாரியான மக்கள் மத்தியில கொண்டு போவது சுலபமா? இப்ப நான் கூட பெரிய பெரிய விஷயங்களை 1000கணக்கான மக்களுக்கு போனுமேங்கிறதுக்காக கொஞ்சம் நகைச்சுவை சேர்த்து ஏதாவது ஒரு இது ஒரு ஜிம்மிக்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணி பேச்சுல வைப்போம். இவர் ஆழமா பேச மாட்டாரு, ரொம்ப விளையாட்டா பேசுவாரு. உனக்கு தெரியுமா ஆழமான விஷயம் எவனை இது வரைக்கும் தொட்டதில்லையோ அவனுக்கு கொண்டு போகணுங்கிற அக்கறையில பேசுறோங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது பெருமுனையில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கும் தெரிய முடியாத பல விஷயங்களை கொண்டு போகணுங்கிற ஒரு வேட்கையினால நாங்க பேசுறோம். இவரு சும்மா பாதான ஜனங்க கைத்தட்டுற மாதிரி என்னமோ பேசிட்டு போவாரு, இவருக்கு ஒன்னும் ஆழமான அறிவு கிடையாது அப்படின்னா
1: தவறு.
0: பாமர மக்களையும் தொடரக்கூடிய வகையில் படைப்புகளை தருகிறவர்களும் பாராட்டத்தக்கவர்கள் என்பதை பண்டிதர்களும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் எழுத்து முழுமைப்படும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று சார், நமக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். இப்ப ஒரு புத்தகத்தில் வந்த கருத்தை நம்ம ஏத்துக்கலாம் ஏத்துக்காம கூட போலாம், ஆனா மறுக்கிற போது ஒரு நாகரிகம் இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு பேச்சுலகத்திலையும் சரி எழுத்துலகத்திலையும் சரி அந்த நாகரிகத்தையே காணுமே. ஒருத்தர் எழுதின கருத்து தவறுனா என்ன சொல்லணும்? அவருடைய கருத்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த கருத்து பிழையுடையது. ஏன் பிழையுடையது? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த காரணம், இந்த கருத்து பிழையுடையது. நீ கட்டுரை எழுது, மேடையில் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருன்னா நாலு பேர் சேர்ந்து சொல்லாதே அப்படின்னா நீங்க சொல்லாதேன்னு சொல்றது. உனக்கு வசதி இருந்தா ஒரு மேடை போட்டு பேசு, இல்ல உன்னை மதிச்சு எவனாவது கூப்பிட்டா அங்க போய் பேசு. எவனுமே உன கூப்பிடல, எவனோ மேடையில பேசிட்டு இருக்கிறான், இதை சொல்லாதே அப்படின்னா அப்படி சொன்ன உனக்கு என்ன ரைட் இருக்கு? உங்களுடைய கருத்து நமக்கு பிடிக்கலன்னா கூட உன்னுடைய வாய்ப்பு வரும்போதுதான் நீ மறுக்கணுமே ஒழிய, உன் தளத்தில இருந்தா மறுக்கணுமே ஒழிய, வன்முறையை பயன்படுத்தி எழுத்தையோ பேச்சையோ நெசுக்குவது கருத்து சுதந்திரத்துக்கு நல்லது அல்ல. முரண்படலாம். நான் இப்ப உதாரணம் சொல்லுமாங்களே, வள்ளலாரை விட மேன்மையான ஒரு ஆன்மாவை பார்க்க முடியுமா? அருட்பிரகாச ஜோதி வள்ளலாரை விட ஒரு மேன்மையான ஒரு உயிரை நம்ம பார்க்க முடியும் இந்த உலகத்தில் அறிவிக்க வந்த பேர் அருளாள். சரி, அவர் எழுதின திருவருட்பாக திருமுறைகள்ல வைக்கிறதுக்கு ஆறுமுக நாவலருக்கு சம்மதம் இல்லை. ஆறுமுக நாவலர் மறுக்கிறாரு, கோர்ட்டுக்கு போயிட்டாரு. இந்த திருமுறைன்னு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாரு ஆறுமுக நாவலர். தப்பே கிடையாது, நான் வள்ளலாரையும் ரொம்ப மதிக்கிறேன், ஆறுமுக நாவலருடைய இன்டெகிரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவன் நம்முடைய விரோதி அல்ல, நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவன் நம்முடைய விரோதி அல்ல. நான் ஒரு முகத்தை காப்பாற்ற விரும்புகிற போது அவர் அதே ஒன்றின் வேறொரு முகத்தை அவர் காப்பாற்ற விரும்புகிறார். எனவே அவரை நான் கீழ்த்தரமாக பேசுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. இது இன்னும் நாட்டில் புரியவே இல்லையே. நான் முதல்லயே சொன்ன பார்த்தீங்க, முருகன் ஸ்கந்தனை பத்தி நான் பேசின போது என் கருத்து தவறு, கட்டுரை எழுதலாம், புஸ்தகம் எழுதலாம், ஒரு மீடியால பேசலாம். எனக்கு ஒருத்தன் என்ன போட்டான்னு தெரியுங்களா, முருகனும் சுப்பிரமணியரும் வேறு வேறு என்றால் உன் அப்பாவும் உன் அம்மாவின் கணவரும் வேறு வேறா? என்ன வார்த்தை இது, என்ன வார்த்தை இது? நான் என்ன சொல்றேன், ஒரு ஆராய்ச்சியில இருந்து படிச்ச விஷயத்தை சொல்றேன். நீ என்ன சொல்லணும் இல்லையா, அது வந்து இந்த கால நூற்றாண்டுல அப்படி இல்ல, இது ஆதியில இருந்து இப்படி இருந்தது, இது வந்து சார்ந்து இருக்கு அப்படின்னு பேசணும். அப்ப என்ன நீ காயப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட என்ன பண்ற, ஒரு கருத்து சொன்னா எவ்வளவு அநாகரிகமா அதுக்கு ஒரு கமெண்ட் போட முடியுமோ? பேஸ்புக் அது இதுன்னு இப்ப வந்து போய் யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதலாம் அப்படின்னா பெரிய பெரிய மரியாதைகள்லாம் அர்த்தம் இல்லாமே போயிடுது.

0: உனக்கு.
1: எனவே இந்த உலகத்தினுடைய நோக்கம் உண்டாய் பாடுவது.
2: தொடர்வது இஸ்லாமிய நற்சிந்தனை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தாரம். போதோ,
1: இன்னும் சொல்ல போனால் ரசூலை யார் பின்பற்றுவார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். ரசூலை பின்பற்றாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. வாழ்க்கையிலே, தொழிலிலே, உத்தியோகத்திலே, குடும்பத்திலே, அரசியலிலே, சமுதாயத்திலே, உடையிலே, உடலிலே, நடையிலே, பாவனையிலே, தோரணையிலே, இரவிலே, பகலிலே, வாலிபத்திலே, வயோதிகத்திலே, இருப்பிலே, இறப்பிலே, எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ சம்பாதிக்கிறோம், நாம் இருந்து கொண்டே இருப்பது சோதர்களை இருந்து கொண்டே இருப்பது போல வாழ்கிறார்களே. மரணத்தை பார்த்து கூட, மரணிக்கிறவர்களை பார்த்து கூட உங்களுக்கு மௌத் ஞாபகம் வரவில்லையா? மிகப்பெரிய ஆச்சரியம். மையத்தை பார்த்துக் கொண்டு இவர் என்ன சொத்து விட்டு போய் இருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதாவுக்கு பின்னாலே போகும் பொழுது இவருடைய வியாபாரம் எங்கெங்கே இருக்கிறது, எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார். மையத்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பெண்ணிடத்தில் எவ்வளவு நகை இருந்தது. மௌத்தை பார்த்து கூட மௌத்தி ஆபகம் வராத நிலையிலே நம்மை அண்ணா வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய கவலைப்பட வேண்டும் தாய்மார்களே, சோதரிகள். மையத்து வீட்டுக்கு போவது, அதே போல அந்த மையத்தை பார்ப்பது என்றெல்லாம் ஒன்று இருக்கிறது. இதுவெல்லாம் எதற்காக? நம்முடைய மௌத் ஞாபகம் வர வேண்டும் என்பதற்காக. ஒரு ஜனாதா போய்கொண்டிருந்தது, அதற்கு பின்னாலே கொஞ்சம் பேர் போய்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கேட்டார் பக்கத்தில் போனவர்த்த, அவர் ஒரு பெரியவர், பெரிய தீந்தாரு. அவர்கிட்ட கேட்டாரு, இந்த ஜனாதா யாருங்கன்னு கேட்டார். அவருக்கு தெரியல யாருன்னு கேட்டாரு, இது யாருங்கன்னு. அப்ப அந்த பெரியவர் ஒரு முறை முறைச்சிட்டு சொன்னாரு, நீதான் சொன்ன. இவருக்கு திகில் அடைந்து போய் அவரையே பிரமிச்சு போய் பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இஷ்டம் இல்லைன்னா நான் வச்சுக்கிட்டேன். சரி, முடிஞ்சு போச்சு. ஜனாதெல்லாம் அடக்கினதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு அந்த பெரியவர் தனியா போய் சந்திச்சு கேட்டாரு, என்னங்க யாருன்னு கேட்டேன், நீ தான் இல்ல நான் தான் சொன்னீங்களா, எனக்கு என்னட்டு விளங்கல, என்ன இவ்வளவு கோபமா பதில் சொன்னீங்க. ஜனாதாவுக்கு பின்னால போகும்போது அது யார் ஜனாதாவா இருந்தா என்ன? நீ ஒரு நாளைக்கு அப்படி போவையா இல்லையா? நான் ஒரு நாளைக்கு அப்படி போவேனா இல்லையா? அப்படி போகும்போது அங்கே கபரிலே அடக்கும் போது எப்பொழுதுமே பார்க்கிறோமே, ஜனாதாவை வைத்து விட்டு மண்ணு தள்ளும்போது, தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா, வேகமா தள்ளுப்பா, அப்படி தள்ளுப்பா, இப்படி தள்ளுப்பா, அங்க தள்ளுப்பா, இங்க தள்ளு, எல்லாம் முடிச்சுட்டு போக போறாங்க. கொஞ்சம் பொருங்கல, ஒரு மணி நேரம் இருந்து மெதுவா மைய மண்ணு தள்ளிக்கிட்டே இருப்போமே, இருப்பாங்களா யாராவது? எனக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எல்லோருக்கும் நடக்க போகிற ஒன்று. உங்களுக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எனக்கும் நடக்க போகிற ஒன்று. அவசர அவசரமாக மண்ணை தள்ளிவிட்டு அவரவர்கள் துஆ ஓதி விட்டு போய்கொண்டே இருப்பார். அங்கே என்ன நடக்கும்? அங்கே என்ன நடக்கும்? அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலே இருக்கிறார்கள், ரௌலா ஷெரீஃபிலே இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், ரௌலாவிலே போய் அங்கே தியாரம் செய்கிறோமே, அங்கே கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். தேரனூர் கபரிஸ்தானிலே ஒருவர் அடக்கப்பட்டால், ஒருவர் யார் வேற யாரையும் நான் சொல்ல என்ன வச்சுங்க, நான் அடக்கப்பட்டால், அடக்கப்பட்ட உடனேயே அங்கிருந்து அவர்கள் நகர்ந்த உடனேயே, ஹத்தா யஸ்மா கரான் ஆலிஹிம், இந்த போய் கொண்டிருக்கிறவருடைய காலடி சப்தம் அந்த மையத்துக்கு கேட்கும். அவ்வளவு நேரத்திலேயே அந்த மையத்தை, யஜீவு மலக்கானி ஃபயுஜிலிசானிஹி, இரண்டு மலக்கள் வருவார்கள், அந்த மையத்தை தூக்கி உட்கார வைத்து விடுவார்கள். ரூஹ் திரும்ப வந்துவிடும். அந்த ரூஹ் கபரில் கொண்டே வைக்கிறதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். கபரில் கொண்டே வச்சவுடன் திரும்ப ரூஹ் விட்டுருவான். அந்த ரெண்டு மலக்கு வந்து கேட்கும்போது அந்த கேள்வியிலே ஒன்று, மல்ஹாதர் ரஜில், மதீனா முனவ்வராவிலே இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே, கேரனூர் கபரிஸ்தானுக்கும் இருக்கிற இடையிலே எல்லா திரையும் நீக்கப்படும், எல்லா மண்ணும் நீக்கப்படும். அங்கே மதீனாவிலே இருக்கிற ரசூலுல்லாவை நாம் கண்ணாலே பார்ப்போம் சகோதரர்களே. அந்த மலக்கு மலக்கும் கேட்பார்கள், மல்ஹாதர் ரஜில் இவர் யார்? ரசூலுல்லாவை காட்டிக்கென்றார் கேட்பார்கள். புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, சியாசித்தாக்களுடைய எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது, மல்ஹாதர் ரஜில் இவர் யார்? யார் அவரை, அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை. யார் அவர்களை போல நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் யார் என்று புரியும், மற்றவர்களுக்கு அவர்கள் யார் என்று புரியாது. யார் அவர்களை போல் நடந்தார்களோ, தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய செயலிலே, தங்களுடைய பேச்சிலே, தங்களுடைய உடையிலே, எல்லா காரியத்திலும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு தான் புரியும். அவர்கள் சொல்லுவார்கள், ஹாதா நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்னுடைய நபி என்று பதில் சொல்லுவார். இல்லையானால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எல்லாம் ரசூலை பற்றி தெரிந்து வைத்திருப்பார், ரசூலை பற்றி புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய பெயர் கேட்டு வைத்திருப்பார், ரசூலுடைய அங்கலட்சணங்களை புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய சாமுத்திரிக லட்சணங்களை விளங்கி வைத்திருப்பார். ஆனால் கபரியை வைத்ததற்கு பிறகு இவர் யார் என்று கேட்டால், அவர் அந்த அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் கபரியை வைத்து கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார்? ஹாய் ஹாய் லாதிரி, சரியான மொழிபெயர்ப்பு சொல்வதால் ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதே. பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி வாழச் சொன்னார்களோ. நான் என்னுடைய ஆசைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய காசுக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய சொத்து சுகத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய கடைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய வியாபாரத்துக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய சேலைக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய காஞ்சிபுரம் பட்டுக்கு அடிமை இல்லை, நான் நகை நட்டுக்கு அடிமை இல்லை, நான் எந்த துணிக்கோ நகைக்கோ பணத்துக்கோ வீட்டுக்கோ சொத்துக்கோ எதற்கும் அடிமை இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. தாய்மார்களை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. எனவே இந்த உலகத்திலே வாழுகிற காலம் எல்லாம் அல்லாஹ் சொன்னபடி வாழ்வேன் தவிரே, என்னுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ, அல்லது என்னுடைய மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய வீட்டார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய ஊரார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது இந்த உலகம் எப்படி விரும்புகிறதோ, அப்படியெல்லாம் நான் நடக்க மாட்டேன். நான் நடப்பேன் அல்லாஹ் சொன்னபடி, ஏனென்றால் நான் அல்லாஹ்வுடைய அடிமை. பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், காசுக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், நகை நட்டுக்கு அடிமையான இதெல்லாம் எதிரே இருக்கிறது. இனி தங்களுடைய உடைக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், அவர்கள் அழிந்தார்கள், முடிந்தார்கள். வைதா சீக்க பலன் தூக்கிச, அவர்கள் அதிலே சிக்கினால் பிறகு திரும்ப மாட்டார்கள். எனவே பயந்து வாழுங்கள், இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்கு அடிமையாகாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்ல
2: ஒலிக்க இருக்கும் இந்த பாடலோடு நிறைவடைகிறது இந்த வர முத்தரம். மீண்டும் அடுத்த வர முத்தரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பிற்குரிய சந்தோஷம்.

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு ஆனந்த ராகம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களோடு உங்கள் அன்புக்குரிய அபி. வளமை போன்று இன்றும் அருமையான பழைய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா.

ராகத்தை அலங்கரிக்க நான் தரும் இரண்டாவது பாடல் ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம்.

நிகழ்ச்சியில் தொடரும். அடுத்த பாடல் ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது, தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம்.

0: Sim.
1: Ah,

ఆటలు నాలు మనం అరిగి

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் தொடரும் அடுத்த பாடல், அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே.

0: அடுத்து நீங்களுக்கு கேட்கும் அற்புதமான ஒரு பாடல், அருகில் வந்தால் உருகி நின்றாள், அன்பு தந்தாளே அமைதி இல்லாத வாழ்வு தந்து எங்கு சென்றாளோ.
1: அருகில் வந்தால்

இணைந்திருப்பது ஆனந்த ராகத்தோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் அன்றோம்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் இன்னொரு பாடல், சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் ஜார் வரவை தேடுது துணை, இங்கிருக்க ஜாரை எண்ணி பாடுது.

அடுத்து ஒழிக்க இருக்கின்ற பாடலும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை ஒருமுறை கேட்டு பாருங்கள். காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்றும் நீயே, கடலும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே.

பாடிக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, காத்திருப்பேன் என்று தெரியாதோ, ஒரு நாளில் ஆசை எண்ணமோ மாறுமோ.

பாடலை ஒருமுறை கேட்டு பார்ப்போமா? கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இது காதில்லா மனிதன் முன்னே பாடல் இசைத்தார், கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், இரு காதிருந்தும் பாதியிலே பாட்டை

பாடல் ஆனந்தராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே.

பிடிவாதமும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது. வேதமில்லா இதயத்தோடு, வேதமில்லா இதயத்தோடு, பெருமையோடு பொறுமையாக பழ

காட்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தருகிற பாடல், வாராயோ விண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை, அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினா.

உரிமை தந்த கதையால் வாழ்ந்திடவே வந்த கதனால் செய்வார் நேசம் நடிப்பதெல்லாம் வெளிவேகம்.

0: காலத்தால் அழியாத பாடல் வரிசையில் இன்னும் ஒரு இனிய பாடல் உங்களுக்காக. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததை எல்லாம் வேடிக்கை பார்த்துட நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார்.
1: நீ சொல்லாவிடில்

பாடி பறந்துட்ட பாடல் வண்ண குயிலும் பாடி பறந்துட்ட

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகங்களை அலங்கரிக்க நான் தெரிவு செய்திருக்கும் இன்னும் ஒரு அருமையான பாடல், கோழியும் கோழியும் பேசுது, சேவல் இங்கே பயந்து ஓடுது.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சில்லென்ற மெலரி செவ்வாழை இதழே என்று ஆரம்பிக்கின்ற ஒரு அருமையான பாடல் இது.

ஆனந்த ராகத்தை நிறைவு செய்ய நான் தேர்வு செய்திருக்கும் இன்னொரு அருமையான பாடல் இது. அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அன்பமே நீ இன்னும் அறியாத பாவையா.

நான் ஒளிபரப்பிய பாடல் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி நேயர்களே, இத்தோடு இந்த வார ஆனந்த ராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆனந்த ராகம் நிகழ்வில் அருமையான பாடல்களோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அபி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியோடு இணைந்திருங்கள்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. இன்றைய நிகழ்ச்சியல் வரிசையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருவது உங்கள் உள்ளம் கவர்ந்த இசைக்கோளங்கள். இன்றைய இசைக்கோளங்களுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்புக்குரிய பானு. மீண்டும் ஒரு இசைக்கோளங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி நேயர்களே, நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்வோம். இன்றைய இசைக்கோளங்களை ஆரம்பிக்க நான் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் நீர்க்குமிழி திரையிலிருந்து பழம்பெரும் கவிஞர் சுரதாவின் கவிவரியில் சீர்காழி கோவிந்த ராஜனின் குரலில் வரும் பாடல் ஆடியடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா. முதலில் நமக்கு எல்லாம் தொட்டிலடா, கண் மூடினால் கால் இல்லா கட்டிலடா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் ராமதுரையிலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் கண்ணதாசன் கவிவரியில் வரும் பாடல் இது. நிலவே என்னிடம் இருங்காதே நீ.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் படிக்காத மேதை திரையிலிருந்து மகாகவி பாரதியாரின் கவிவரையில் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் பாடல் இது. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் கர்ணன் திரையிலிருந்து சீர்காழியின் குரலில் வரும் பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.

நீங்கள் இசைக்கோளங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இசைக்கோளங்களில் பழைய தத்துவ பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் துலாவரம் திரையிலிருந்து டிஎம்எஸ் சுசிலா தரும் பாடல். இது பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே.

அடுத்து நான் நிகழ்ச்சிக்காக தரும் பாடல். 1956 வெளிவந்த ரம்மையின் காதல் திரையிலிருந்து மருத காசியின் கவிவரியில் தீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் ஒரு அற்புதமான பாடல் இது. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில்.

அடுத்து வரும் பாடல் ஆலயமணி திரையிலிருந்து. சட்டி சுட்டதடா கைவிட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. டிஎம்எஸ்இன் குரலில் வருகிறது.

கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா.

கட்டி சுடு.

பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை

நிகழ்ச்சிக்காக நான் தரும் பாடல். தடுக்காதே என்னை தடுக்காதே, தழுக்கு மினுக்கி என் மனசை கெடுக்காதே. சந்திரபாபு குரலில் வரும் பாடல் இது.

0: பண்ணிட்டேன், வேஷம் கலைஞ்சிட்டேன், விஷயம் புரிஞ்சிட்டேன், தீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன். தடுக்காதே என்ன தடுக்காதே, தடுக்காதே என்ன தடுக்காதே.
1: இசைக்கோளங்களில் அடுத்து வரும் பாடல். கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே, இன்ப காவிய கலையே ஓவியமே.

மனதை அலங்கரிக்க அடுத்து நான் தரும் இன்னும் ஒரு அற்புதமான பாடல் இது. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர்

பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே, பெருமையுடன் வருக உன் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை பெறுக. டிஎம்எஸ் குரலில் நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து வரும் பாடல் இது.

ஏற்றுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். தாய்மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து

நிமிர்ந்து நிற்பதற்கு உன்னை போல் கால்கள் இல்லை. ஓய்ந்திருந்து கேட்பதற்கு நீதிக்கோ நேரம் இல்லை. பார்த்தனிலே சொல்வதற்கு பரமனுக்கு உருவம் இல்லை. பழி சுமந்து செல்வதின்றி இவனுக்கோ பாதை இல்லை. கவிஞர் பாரதியின் கவிவெறியில், விஸ்வநாதனின் இசையில், டிஎம்எஸ் தரும் பாடல் இது.

பார்த்த நிலை சொல்வதற்கு பரமனுக்கோ உருவமில்லை. படி சுமந்து

வணக்கம் நேர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு ஆனந்த ராகம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு உங்களோடு உங்கள் அன்புக்குரிய அபி. வளமை போன்று இன்றும் அருமையான பழைய பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன. அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா.

சிறந்த ராகத்தை அலங்கரிக்க நான் தரும் இரண்டாவது பாடல் ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே வாடாத காதல் இன்பமெல்லாம் வா வா நாம் காணலாம்.

நிகழ்ச்சியில் தொடரும். அடுத்த பாடல் ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது, தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம்.

I see.

கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் தொடரும் அடுத்த பாடல் அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம்

0: அடுத்து நீங்கள் கேட்க இருக்கும் அற்புதமான ஒரு பாடல், அருகில் வந்தால் உருகி நின்றாள், அன்பு தந்தாளே அமைதி இல்லாத வாழ்வு தந்து எங்கு சென்றாளோ.
1: அருகில் வந்தா

நீங்கள் இணைந்திருப்பது ஆனந்த ராகத்தோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சிக்காக நான் தரும் அடுத்த பாடல் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் அன்றோ.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் இன்னொரு பாடல், சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம், அங்கும் இங்கும் ஜார் வரவை தேடுது துணை, இங்கிருக்க ஜாரை எண்ணி பாடுது.

அடுத்து ஒலிக்க இருக்கின்ற பாடலும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை ஒருமுறை கேட்டு பாருங்கள். காலையும் நீயே, மாலையும் நீயே, காற்றும் நீயே, கடலும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே.

பாடிக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகத்தை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, காத்திருப்பேன் என்று தெரியாதோ, ஒரு நாளில் ஆசை எண்ணமோ மாறுமோ.

பாடலை ஒருமுறை கேட்டு பார்ப்போமா? கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார், இது காதில்லா மனிதன் முன்னே பாடல் இசைத்தார், கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார், இரு காதிருந்தும் பாதியிலே பாட்டை முடித்தார்.

பாடல் ஆனந்தராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேணும் பெண்ணே.

பிடிவாதமும் எதிர்வாதமும் பெண்களுக்கே கூடாது. வேதமில்லா இதயத்தோடு வேதமில்லா இதயத்தோடு பெருமையோடு பொறுமையாக பழ

வாழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தருகின்ற பாடல், வாராயோ விண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையை, அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினா.

நடிப்பதெல்லாம் வெளிவேகம்.

0: காலத்தால் அழியாத பாடல் வரிசையில் இன்னும் ஒரு இனிய பாடல் உங்களுக்காக. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததை எல்லாம் வேடிக்கை பார்த்துட நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார்.
1: நீ சொல்லாவிடில்.

பாடி பறந்துட்ட படர்வன குயிலும் பாடி பறந்துட்ட

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். ஆனந்த ராகங்களை அலங்கரிக்க நான் தெரிவு செய்திருக்கும் இன்னும் ஒரு அருமையான பாடல், கோழியும் கோழியும் பேசுது, சேவல் இங்கே பயந்து ஓடுது.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஆனந்த ராகங்கள். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் சில்லென்ற மெலரி செவ்வாழை இதழே என்று ஆரம்பிக்கின்ற ஒரு அருமையான பாடல் இது.

ஆனந்த ராகத்தை நிறைவு செய்ய நான் தேர்வு செய்திருக்கும் இன்னொரு அருமையான பாடல் இது. அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அன்பனே நீ இன்னும் அறியாத பாவையா.

நான் ஒளிபரப்பிய பாடல் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். சரி நேயர்களே, இத்தோடு இந்த வார ஆனந்தராகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு ஆனந்தராகம் நிகழ்வில் அருமையான பாடல்களோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அபி. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, தொடர்ந்தும் வானொலியோடு இணைந்திருங்கள்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. இன்றைய நிகழ்ச்சியல் வரிசையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானொலி வருவது உங்கள் உள்ளம் கவர்ந்த இசைக்கோளங்கள். இன்றைய இசைக்கோளங்களுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்புக்குரிய பானு. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி நேயர்களே, நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்வோம். இன்றைய இசை கோலங்களை ஆரம்பிக்க நான் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் நீர்க்குமிழி திரையிலிருந்து பழம்பெரும் கவிஞர் சுரதாவின் கவிவரியில் சீர்காழி கோவிந்த ராஜனின் குரலில் வரும் பாடல் ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா, முதலில் நமக்கு எல்லாம் தொட்டிலடா, கண் மூடினால் கால் இல்லா கட்டிலடா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் ராமதுரையிலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் கண்ணதாசன் கவிவரியில் வரும் பாடல் இது. நிலவே என்னிடம் இறங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் படிக்காத மேதை திரையிலிருந்து மகாகவி பாரதியாரின் கவிவரையில் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் பாடல் இது. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இவனை யான் பரவே என்ன தவம் செய்துவிட்டேன்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் கர்ணன் திரையிலிருந்து சீர்காழியின் குரலில் வரும் பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.

நீங்கள் இசை கோலங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இசை கோலங்களில் பழைய தத்துவ பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் துலாவரம் திரையிலிருந்து டிஎம்எஸ் சுசிலா தரும் பாடல். இது பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே.

நான் நிகழ்ச்சிக்காக தரும் பாடல். 1956 வெளிவந்த ரம்மையின் காதல் திரையிலிருந்து மருத காசியின் கவிவரியில் தீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் ஒரு அற்புதமான பாடல் இது. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில்.

அடுத்து வரும் பாடல் ஆலயமணி திரையிலிருந்து. சட்டி சுட்டதடா கைவிட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. டிஎம்எஸ்இன் குரலில் வருகிறது.

கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா.

கட்டி சுட்ட.

பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க

நிகழ்ச்சிக்காக நான் தரும் பாடல். தடுக்காதே என்னை தடுக்காதே, தலுக்கு மினுக்கி என் மனசை கெடுக்காதே. சந்திரபாபு குரலில் வரும் பாடல் இது.

0: ஓட்டு சோத்துல உடம்ப வளர்த்துட்டேன், நீட இருப்பத மறந்து இருந்துட்டேன். தேசம் கலைச்சிட்டேன், விஷயம் புரிஞ்சுட்டேன், தீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன். தேசம் கலைஞ்சிட்டேன், விஷயம் புரிஞ்சுட்டேன், தீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன். தடுக்காதே என்ன தடுக்காதே, தடுக்காதே என்ன தடுக்காதே.
1: இசைக்கோளங்களில் அடுத்து வரும் பாடல். கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே, இன்ப காவிய கலையே ஓவியமே.

அலங்கரிக்க அடுத்து நான் தரும் இன்னும் ஒரு அற்புதமான பாடல் இது. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர்

பிறந்த இடம் தேடி நடந்த தின்றலே, பெருமையுடன் வருக உன் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை பெறுக. டிஎம்எஸ் குரலில் நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து வரும் பாடல் இது.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். தாய்மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து

ஓடி வந்து நிற்பதற்கு உன்னை போல் கால்கள் இல்லை, ஓய்ந்திருந்து கேட்பதற்கு நீதிக்கோ நேரமில்லை, பார்த்தனிலே சொல்வதற்கு பரமனுக்கு உருவமில்லை, பழி சுமந்து செல்வதின்றி இவனுக்கோ பாதை இல்லை. கவிஞர் பாரதியின் கவிவரியில் விஸ்வநாதனின் இசையில் டிஎம்எஸ் தரும் பாடல் இது.

வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு முத்தாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய முத்தாரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய சந்துஷா. முத்தாரம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முதலில் வருவது நம்ம ஒரு பாடல். பாடலை பாடுகிறேன்.

காலத்தில் இவ்வாறு குட்டி கதை. திருமணமான பெண் ஒருத்தி தன் தாயாரை தேடி வந்தாள். அவளுடைய முகம் வருத்தமுற்றிருந்தது, கண்கள் கலங்கி இருந்தன. தாயார் தன் மகளை பார்த்து என்ன விடயம் என்று விசாரித்தார். மகள் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தாயாரிடம் சொன்னாள். இவற்றிலிருந்து எப்படி விடுபட போகிறேன் என்று தெரியவில்லை என்று கூறி தன் கண்களை துடைத்துக் கொண்டாள் மகள். இவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த தாயார் தன் மகளை சமையலறைக்கு அழைத்துச் சென்றார். மூன்று பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றி எரியும் அடுப்பிலே அதையெல்லாம் எடுத்து வைத்தார். சிறிது நேரத்தில் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது. ஒரு பாத்திரத்திலே கேரட்டை எடுத்து போட்டார். மற்றொரு பாத்திரத்தில் முட்டையை போட்டார். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் காப்பித்தூளை போட்டார். அந்த பெண்ணுக்கோ எதுவும் புரியவில்லை. இருந்தாலும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அந்த பாத்திரங்களை கீழே இறக்கி வைத்தார் தாயார். கேரட்டையும் முட்டையையும் எடுத்து வெளியே வைத்தார். காப்பியையும் ஒரு கோப்பையிலே ஊற்றினார். மகளே, இதெல்லாம் என்ன என்று தெரிகிறதா என்று கேட்டார் தாயார். அதற்கு அது கேரட், அடுத்தது முட்டை, இது காப்பி என்று கூறினாள் மகள். சரி, கேரட்டை தொட்டு பார், எப்படி இருக்குது என்று கேட்டார் தாயார். தொட்டு பார்த்து ரொம்ப மென்மையாக இருக்கு என்று மகள் கூறினாள். முட்டையை தொட்டு பார்த்து எப்படி இருக்கு என்று சொல் என்று கூறினார் தாயார். கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்றாள் மகள். அடுத்தபடியாக காப்பியை எடுத்து குடி என்றார் தாயார். காப்பியை குடித்துவிட்டு ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று கூறினாள் மகள். எதற்கு இந்த வேடிக்கை என்று தாயாரிடம் கேட்டாள் மகள். அதற்கு பதிலளித்த தாய், மகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இந்த மூன்று பொருட்களையும் ஒரே மாதிரி தண்ணீரில் தான் கொதிக்க வைத்தோம். ஒரே நேரத்தில் கீழே இறக்கியும் வைத்தோம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. இந்த கேரட் ஆரம்பத்திலே எவ்வளவு கடினமாக இருந்தது, ஆனால் தண்ணீரில் கொதிக்க வைத்தவுடன் தன்னுடைய இயல்புக்கு நேர்மாறாக மென்மையானதாக மாறிவிட்டது. இந்த முட்டைக்குள்ளே திரவ நிலையிலே இருந்த கரு கொதிக்க வைத்ததும் கடினமாக மாறிவிட்டது. காப்பியை பெற அது அந்த தண்ணீரையே சுவைமிக்க ஒன்றாக மாற்றிவிட்டது. மகளே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது இப்படி கொதிக்க வைக்கிற மாதிரித்தான். இதை நாம் எந்த ரூபத்தில் சந்திக்க போகிறோம் என்பதில் தான் விடியமே இருக்கிறது என்று தாயார் கூறினார். உடனே மகள் முகத்தில் தெளிவு பிறந்தது. கண்களை துடைத்துக் கொண்டாள். கமலை மறந்து போய்விட்டது, பறந்து போய்விட்டது. முகத்தில் தெளிவு பிறந்தது. நேயர்களே, எந்த நிலைமையையும் சந்திப்பதற்கும் சமாளிப்பதற்கும் உரிய துணிச்சலும் மன உறுதியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். முத்தாரத்தில் நேயர்கள் குட்டி கதை கேட்டீர்கள். நேயர்களே, இவ்வாறு முத்தாரத்தின் குட்டி கதைகள் தொடர்வதை தெரிந்து கொள்ளுங்கள். நம் கருத்தை பிறர் மீது திணிக்க கூடாது. வீட்டில் குப்பையை கூட்டும் போது உடனே வழியில் அள்ளி போட வேண்டாம். பழங்கள், நிலக்கடலை, கரும்பு சாப்பிட்டு விட்டு உடனே தண்ணீர் குடிக்க கூட மாலை 6 மணி அளவில் நம் வீட்டின் பின்கதவை

குழந்தை பிறந்த வீட்டில் புதுமண தம்பதிகள் இருந்தால் அவர்கள் குளித்து விட்டுத்தான் குழந்தையை தொட வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை வைத்து படுக்கக்கூடாது, அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வாயிற்படியில் தலை வைத்து படுக்கக்கூடாது, அப்படி படுத்தால் பிரசவம் சிக்கலாக இருக்கும். திருமணமான பெண்கள் கையில் வளையல் இல்லாமல், நெற்றியில் பொட்டு இல்லாமல் உணவு பரிமாறக்கூடாது. கை குழந்தையுடன் திருமணத்திற்கு சென்றால் குழந்தையை புதுமண தம்பதிகளிடம் கொடுத்து வாங்க வேண்டும். பாலை அடுப்பில் பொங்க விடக் கூடாது. இவை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியவை. புதிதாக ஒருவரை பார்த்தால் அவரின் தோற்றம் சாதாரணமான நடத்தைகளை வைத்து அவரை விரும்பவோ அல்லது வெறுக்கவோ ஆரம்பித்து விடுகின்றோம். இரண்டுமே மிக ஆபத்தானவை. அலசி ஆராய்ந்த பின்னரே முடிவுக்கு வர வேண்டும். எம்மை அதிகம் புகழ்பவர்களிடம் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பதே புத்திசாலித்தனம். என் காதலன் தானே அல்லது என் காதலி தானே என்று அதிக ஆதிக்கம் அன்புடன் செலுத்தினாலும் இறுதியில் அவமானம்தான் கிடைக்கும். உறுதியாக உருவான பின்னர் எதிலும் ஊடுருவதே நலம். அடித்தே கொன்றாலும் அதிகம் இந்த உலகத்தில் கதைக்கவே கூடாது. அதிகம் கதைப்பவர்கள் அநேகமான சந்தர்ப்பங்களில் பிறரால் வெறுக்கவே படுகின்றனர். ஜேருக்கு ஜேர் எவ்வளியில் சொந்தம் என்றாலும் செத்தால் ஜேரும் கூடவே சாகப் போவதில்லை. அழும்வரை அழுதுவிட்டு அடுத்த மணி நேரமே தம் கடமைகளில் ஈடுபடத்தான் செய்வார்கள். அதனால் சதார்த்தத்தை முதலில் ஏற்க வேண்டும். ஜேருக்கு முதலில் முதல் இடம் தர வேண்டும் என்று தெரிந்தும் தெரியாமலே நடைபெறும் உறவுகளே இங்கு பல. எனவே உறவுகளை அதிக நம்பி கெட்டுவிடக் கூடாது. இரண்டு விடயங்களை சேமித்து வைக்க வேண்டும். ஒன்று நண்பர்கள், மற்றது பணம். இரண்டுமே ஆபத்தில் உதவும். ஒரு நண்பரானாலும் உண்மையானவரை தேர்ந்தெடுத்து விட வேண்டும். ஒரு ரூபா ஆனாலும் ஒவ்வொரு நாட்களும் சேமித்தாலும் நிலமே. எத்தனை வயதில் காதல் வந்தாலும் காதல் காதல்தான். நபர்களை பொறுத்தே அது உண்மையான காதலாகவும் பொய் காதலாகவும் மாறுகிறது. பெற்ற தாயை விட மனைவியை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். பெற்ற தாய் காட்டும் அன்பியை மிஞ்சும் அளவிற்கு மனைவியாலும் அன்பு காட்ட முடியும். ஒரு தடவை ஒரு விடயத்தில் அவமானப்பட்டாலே மீண்டும் அதே விடயத்தை நோக்கி செல்லாதிருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் சென்றால் மேலதிக அவமானத்துடன் நம் மதிப்பையே இழக்க நேரிடும். எம் ரகசியங்கள் கலைந்து போகும் போது எம் மீதான மரியாதையும் குறைந்தே போகின்றது. எம்மை மட்டுமல்ல பிறருக்கு அறியத்தர தேவையற்ற எம் ரகசியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியனவே. ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்தவர் புரிந்தவர் என்று ஜேருமே இருக்க முடியாது. அவரவர்க்குத்தான் அவரவரை பற்றி முழுவதும் தெரியும். ஆகையால் உங்களை மொத்தமாக புரிந்து கொண்டால் நான் தான் என ஜாராவது கூறினால் கூறிய இடத்தோடு அவ்வார்த்தையை விட்டுவிட வேண்டும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று கூற கேட்டிருப்போம். ஆனால் தீர விசாரிக்கும் போதும் பொய்கள் தீவிரமாக அதிகரிப்பதும் உண்டென்பதை அறிந்திருத்தல் புத்திசாலித்தனம். இதன் பெருமதியும் கையில் இருக்கும் போது தெரிவதில்லை, கைவிட்டு சென்ற பின்னர் தான் தெரிய வருகிறது. எனவே கையோடு இருப்பதை கிளங்காமல் காப்பதே புத்திசாலித்தனம். தம்மை தாமே தாழ்வாக சொல்பவர்களை பார்த்து முழுவதும் நம்பிவிடக் கூடாது. நம்மை விடவே அனைத்திலும் அவர்கள் உயர்வாக கூட இருக்கலாம். எதிரியே ஆபத்து நேரத்தில் இறங்கினால் கூட சில உற்ற உறவுகள் இரக்கமே காட்டாது. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும்.
தொலைபேசி அழைப்பானால் அழைப்பு கிடைக்கவில்லையெனில் அவசரமற்ற வேலைகளில் ஒரு நபருக்கு இரு

0: பார்வைக்கு மேல் அழைக்கவே கூடாது. அழைத்தபடி இருப்பவரை வேலை வெட்டி இல்லாதவராகத்தான் பலர் இங்கே நினைக்கின்றனர். கோபத்திலும் கவலையிலும் சிலர் வெளிவிடும் பல வார்த்தைகள் அவர்கள் அடிமனதில் இருப்பவையே. அடிக்கடி எதையாவது சொல்லி பேசிவிட்டு கோபத்தில் சொன்னேன் என்றால் நம்பிவிடவே கூடாது. ஒருவரின் எழுத்தை முகத்தை வைத்து அவரின் குணத்தை எடை போடவே கூடாது. எந்த பொருட்களையும் உபயோகமற்றவை என எடுத்த எடுப்பிலேயே தூக்கி எறிந்துவிடக் கூடாது. சற்று யோசித்து பாருங்கள். தூக்கி எறிந்த அல்லது எறிய எண்ணிய பொருளையே மிக முக்கிய விடயத்திற்கு பயன்படுத்தி இருப்பீர்கள். நீயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முத்தாரம். முத்தாரத்தில் கேட்டது தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல். பாடுகிறார் பறவை முனியம்மா.
1: அன்றைய கட்டபொம்மை தொடர்ந்து மலையூர் மம்பட்டியான், கரிமேட்டு கருவாயன், சீவலப்பேரி பாண்டி இவர்கள் வரிசையில் மன்னன் மணிக்குறவன் பாடலையும் கேளுங்களேன்.

0: இருத்தா. ஏமா, எங்க ஊர்ல நாங்க காசுன்னு காசுன்னு பார்க்காம, பணம்னு பணம்னு பார்க்காம, எவ்வளவு நாங்க காலை செலவழிச்சு சாமி கும்பிட்டு இருக்கோம், இவ்வளவு மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிட்டு இருக்கோம், உங்க சாமி அவ்வளவு பெரிய சாமியா?
1: அட, எங்க குளம் பெரிய குளம் சாமி.
0: அப்ப உங்க குளத்துல ஒரு 50 ஆறு மண்ணு கொட்டலாமா?
1: அந்த கடைக்கு எவ்வளவு சாமி?
0: சரி,
1: அட, உங்களை எப்படின்னு தெரியுமா? உங்க தாய்மாருக்கு ஒரு பானதான் பொங்க வைப்பாங்க.
0: எங்க ஆத்தா எங்க அம்மா எல்லாருமே ஒரு பானதான் வைப்பாங்க.
1: எங்கெல்லாம் அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: 7 பானைக்கு மேப்பான பொங்க சாமி.
0: அப்ப 6 பானையில ஓட்டையை போட்டு 7 பானை பொங்க வைப்பீங்க?
1: அப்படி இல்ல சாமி.
0: சரி,
1: நாங்க என்ன பழி கொடுப்பீங்க நீங்க?
0: நாங்களா ஆடு கோழி குஞ்சு பழி கொடுப்போம்.
1: அப்படி கொடுப்பீங்க? எங்கெல்லாம் அப்படி இல்ல.
0: சரி,
1: எருமக்கடா வெட்டி பழி கொடுப்போம், வெட்டி பொதுச்சிருவோம் சாமி.
0: நீங்க
1: எங்க
0: அப்பா?
1: எங்க குளம் பெரிய குளம்.
0: ஓ, அப்படியா?

0: திங்க மாட்டேங்க கோழிக்கறி.
1: அரே ஏசாமி கேசாமி, அந்த தம்பி கேசாமி.
0: ஆமா, ஏன் திங்க மாட்டேங்க கோழிக்கறி?
1: அப்படியா? உங்க வீட்ல இன்னைக்கு என்ன விசேஷம் தாமி?
0: எங்க வீட்டுல இன்னைக்கு பெரிய கோயில் திருவிழா.
1: ஆமா
0: எங்க வீட்டுக்கு
1: யாரு விருந்தாடி வந்திருக்கா சாமி?
0: எங்க வீட்டுக்கு எங்க மாமியா வந்துச்சு.
1: உங்க மாமியா வந்துச்சா?
0: ஆமா.
1: அப்புறம் என்ன சாமி சொல்லு சாமி?
0: எங்க மாமியா வந்துச்சா, காலையில ரெண்டு முடி அரிசிய போட்டு
1: சரி
0: நல்லா ஆட்டி
1: சரி
0: தோசையும் இட்லியும் சுத்து
1: அரை சொல்லு சாமி
0: சுட்டு வச்சேன். என் மாமியா நல்ல பூடி புடிச்சிச்சு
1: சாரி.
0: மத்தியானம் நல்ல கோழி அடிச்சு சோறு காய்ச்சி வச்சிருந்தேன். அதையும் வசமா ஒரு பிடி புடிச்சிச்சு.
1: அரை நல்லா இருக்கு சாமி.
0: சாயந்தரம் ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சு அதையும் ஒரு பிடி புடிச்சிச்சு.
1: இது எப்படி சாமி?
0: காலையில விடுதிச்சு பாருங்க, இங்க சாணி அள்ளிக்கிட்டு அம்மா குளத்தாங்கரை பக்கம் போச்சு
1: சாமி.
0: அங்க போய் சாணிய கொட்டிச்சா, கொட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த புண்ணாலம் தந்த கோழி இருக்கு பாருங்க, அது பாட்டு புண்ணாலேயே போயிட்டே இருந்துச்சு. அதுல இருந்து தாங்க நாங்க கோழி கறி திங்க.
1: சாமி கோழி கட்ட மாட்டேங்கிறோம்.

0: ஏமா,
1: ஆ
0: உங்க பொண்டு புள்ளி அவ்வளவு எப்படி இருக்கீங்களாக்க?
1: அரே சாமி, காலையில எழுந்திருச்சு
0: சரி,
1: ஊசி பாசி கொண்டு போய் தாய்மார் கிட்ட வித்துட்டு
0: சரி,
1: கஞ்சி வாங்கிட்டு வந்து குடிப்போம் சாமி.
0: சரி,
1: காலையில 6 மணிக்கு போறவங்க
0: சரி,
1: சாயந்தரம் 6 மணிக்கு எங்க கூடுதல் சார் எல்லாம் கூடுதல் சேர்க்க மாட்டாங்க சாமி.
0: உங்க கூடுதல? எங்க கூடுதல? அப்படி இல்ல.
1: எப்படி சாமி?
0: என் பொண்டாட்டி புள்ள தாயி தகப்பேன் எல்லா பேரும் இப்படி கிராமத்து வழியா ஒரு 20 நாள் சுத்தி வந்தான்.
1: இது எப்படி சாமி?
0: எங்க வீட்டு கதவு திறந்து போயே இருக்கும் பாத்து
1: சாமி. நம்ம மான மரியாதை எல்லாம் எந்த கடையில இருக்கு சாமி?
0: மான மரியாதை சென்டையில் போய் எங்களை அடைய வச்சிருக்கோம்.
1: காலையில போகும்போது நம்ம ஐயாட்ட சொல்லி வாங்கிட்டு போயிருங்க.

0: பறவை முனியம்மாவின் பாடலை தொடர்ந்து முத்தரத்தை அலங்கரிக்க வருவது மருத்துவ தகவல்.
1: அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருப்பதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. குழந்தைகள், முதியவர்கள் சரியான விகிதத்தில் சாப்பிடுவது அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதிகளவு நச்சுக்கள் சேருவதாலும் அதீத அலர்ச்சியினாலும் சிலருக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காய் சிறப்பாக செயல்படுகிறது. வெண்டைக்காயம் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. இதில் உள்ள பெக்டின் கொழுப்பை குறைக்க உதவுகிறது. அதே போல் அதில் காணப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது. இதனால் இதய நோய் அபாயம் குறைகிறது. தினமும் உணவின் போது வெண்டைக்காய் கொண்டு சாப்பிடுபவர்கள் கல்லீரல் நன்கு செயல்பட தொடங்கும். சிறுநீரகம் உடலில் ஓடும் இரத்தத்தில் இருக்கும் அனைத்து வகையான நச்சுக்களும் சிறுநீர் வழியாக நமது உடலில் இருந்து வெளியேறுகிறது. வெண்டைக்காய் சாப்பிடுவதால் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை உயராது. எனவே உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கும் வெண்டைக்காயை உடலில் கொலஸ்ட்ரால் அளவு சரியான அளவில் இருக்க விரும்புபவர்கள் தாராளமாக சாப்பிடலாம். உடல் எடை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அடிக்கடி எதையாவது சாப்பிட வேண்டும் என்கின்ற அதீத பசி உணர்வு தான். வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் இந்த அதீத பசி உணர்வை குறைத்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட தூண்டும் உடல் வேட்கையை கட்டுப்படுத்தும். வெண்டைக்காய் சாப்பிடுவதால் உடலுக்கு அத்தியாவசிய சத்துக்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உடலின் எடையும் சீக்கிரமாக குறையும். நீயர்கள் கேட்டது மருத்துவ தகவல். தொடர்வது உங்கள் சிந்தனைக்கு. வழங்குகிற
2: சுகிசிவம் அவர்கள். அதே மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க, புகழுக்காக எழுதுகிறவர்கள். பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, பத்திரிகையில இருந்து சன்மானம் கொடுக்க மாட்டாங்க, ஆனாலும் பரவாயில்ல நான் எழுதுறேன் அப்படிம்பாங்க. அவங்க புகழுக்காக எழுதுகிறவர்கள், பணத்திற்காக எழுதுகிறவர்கள். இது வந்தாதான் வாழ்க்கையை நடத்த முடியும். பத்திரிகையில இருந்து பணம் வந்தாதான் பண்ண முடியும். புஸ்தகம் விட்டு காசு வந்தாதான் பண்ண முடியும். அப்புறம் அந்த பணத்துக்காக எழுதுறதுக்காக இந்த நம்ம புத்தகம்னா அதுல என்ன கவர்ச்சி எல்லாம் இருக்கணும், இது மாதிரியான சீமிஷங்கள்லாம் இருக்கணும், அப்பதான் அந்த புத்தகம் விற்கும் அப்படின்னு பணத்துக்காக எழுதுறவங்க. இதை விட எழுத்தாளர்கள் ஒரு கேட்டகரி இருக்காங்க, யார் தெரியுங்களா? அவங்க மனசுல இருக்கிற சுமையை இறக்கி வைக்கிறதுக்காக எழுதுறாங்க. ரொம்ப வருஷமா மனசுல ஒரு சுமை இருக்கும், அதை ஏதாவது ஒரு கதையில எழுதிடுவாங்க. யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு கஷ்டமா இருக்கும், அதை அழகா ஒரு கதையில எழுதி முடிச்சிருவாங்க. அவங்க மிகச்சிறந்த அந்த எழுத்து படைப்புல பார்த்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன்னு கேட்டா அவங்க மனசுல இருக்கிற ரொம்ப பெரிய சுமையை ஒரு எழுத்து மூலமா இறக்கி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய கவலையை இறக்கி வைக்கிறதுக்கு எழுதுவது என்பது ஒண்ணு. இன்னும் சில பேர் புரட்சி உண்டாக்குவதற்காக எழுதுவார்கள். இன்னும் சில பேர் உலகம் தெளிவடையணும், ஞானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுவாங்க. இன்னும் சில பேர் அடுத்தவன் எழுதுனது அப்படியே தான் பேர்ல போட்டு எழுதுவாங்க. நான் இப்ப கூட ஒருத்தர் புத்தகத்தை காட்டுவேன், என் புஸ்தகத்துல இருந்து ரெண்டு பக்கம் அப்படியே அடிச்சிருக்க, ரெண்டு பக்கம் அப்படியே ஒரு வரிக்கு வரி விடாம அப்படியே போட்டிருக்கிறாரு. அவர் புஸ்தகம் அந்த வேலையும் போட்டிருக்காரு, கீழே அவர் பாட்டு கண்டிப்பா எழுதிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அந்த முன்னாடி இருந்ததெல்லாம் எவனுக்கு திருந்தாரோ அது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு திருந்தாதான் எனக்கு தெரியும், நான் எதை பறி கொடுத்தேன்னு. ரெண்டு பக்கம் அப்படியே என் புஸ்தகத்துல இருந்து எடுத்து போட்டுக்கிறாரு, புஸ்தகம் அவர் பேர்ல போட்டுக்கிறாரு. அப்படி இருக்கிறாங்க எழுதுறவங்க, எத்தனை கேட்டகரி இருக்கிறாங்க. அறிவியல் உண்மைகள் விளக்குவதற்காக எழுதுகிறவர்கள், இப்படி எழுத்தாளர்களையும் பலவிதமான நிலை இருக்கிறார்கள். இது ஒரு ஒரு சிறப்பு காட்சம். ரொம்ப படிக்க விரும்புறவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தை நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களால முடியாது. இந்த நான் சொல்றது ஒரு பெரிய ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன். இப்ப தோ பரமசிவன் அவருடைய எல்லா புத்தகமும் எனக்கு தொகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நான் பணம் கொடுக்கல, கொடுத்துறேன். அந்த புத்தகம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் அந்த புத்தகத்தை கொண்டு வர சொன்னேன். தோ எனக்கு அவருடைய எழுத்து ரொம்ப பிடிக்கும், தோ பரமேஸ்வரனுடைய எழுத்து. எந்த பக்கத்தை திருப்பினாலும், இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத ஏதாவது ஒரு செய்தி இருக்கும், ஏதோ ஒரு புதிய செய்தி தோ பரமேஸ்வரனுடைய எழுத்துல கண்டிப்பா இல்லாத இடமே இருக்காது. அது ஒரு ஆச்சரியம் தான் அவருடைய எழுத்துல. இப்ப இவங்க புத்தகத்தை நான் படிக்கணும்னா பாருங்க இவ்வளவு பெருசா இருக்கு வச்சுங்களேன், டெய்லி எடுத்துட்டு எடுத்துட்டு வச்சிருவோம். பெருசா இருக்கு படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம். பெருசா இருக்கு அப்புறமா படிக்கலாம். பெருசா இருக்கு. நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியான டெக்னிக் என்னன்னு கேட்டா, டெய்லி 10 பக்கம் படிக்கணும் மட்டும் முடிவு பண்ணணும். 10 பக்கம் படிச்சா போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. நீங்க தினம்தோறும் 10 பக்கம் படிக்கணும் முடிவு பண்ணிட்டா ஒரு 10 நாள்ல முடிச்சுடலாம். உலகில புத்தகத்தை நான் படிக்க போறேன்னு நினைச்சா படிக்காமே ஒத்தி வச்சுக்கிட்டே போவோம். அதை கட் நீங்க ஆரஞ்சிய முடிச்சாலும் திங்க முடியும், சொல்ல சொல்லையாதும் திங்க முடியும். அதே மாதிரி புத்தகத்தையும் 10 பக்கமா தான் படிக்க முடியும். குறைஞ்சபட்சம் 2 அத்தியாயம் இப்படி வச்சுக்கிட்டா நிறைய புத்தகத்தை வாழ்க்கையில படிச்சு முடிக்க முடியும். படிக்க விரும்புறவங்களுக்கான ஒரு யோசனை. சரி, எழுத்தாளனா இருக்கிறான், எழுதுறவன் வந்து எழுத்துல வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்க எவ்வளவு பேரு, எழுத்துல முழு நேர வெற்றி பெற முடியுதா? சில பேர் வெற்றி பெறலாம். நான் பாலகுமாரன் விழாவே அதை சொன்னேன், முழு நேர எழுத்தாளனா இருந்து சௌக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இவ்வளவு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் வந்து கூட முழு நேர எழுத்தாளனா இருந்து முழு வெற்றியா இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, கஷ்டம். நான் புத்தகத்துல எழுத்தாளனாகவும் இருந்தேன், நானே பப்ளிஷராகவும் இருப்பேன், நானே பேச்சாளராகவும் இருப்பேன், நானே சிடி வியாபாரியாகவும் இருப்பேன், நானே சிடி கம்பெனி ஓனராகவும் இருப்பேன், எல்லாமா இருப்பேன். 10 பாயிண்ட் சௌக்கியமா இருக்கிறேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப தனி எழுத்தாளனா மட்டும் இருந்தா என்னால இவ்வளவு ஜீவிக்க முடியுமான்னு தெரியல. நான் உண்மை சொல்லணும்ல, அது இன்னும் அந்த நிலம் அந்த நாட்டுல மாறணும். எழுத்தாளன சௌரியமான வாழ்க்கைக்கு வரணும். ஒரு ஜெயகாந்தன் ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம், அதே மாதிரி பாலகுமாரன் இது மாதிரி ஒரு 4-5 பேர் ஜெயிச்சிடலாம். எல்லாரும் ஜெயிக்க முடியுமா? யோசிக்கணும். பிரேமா பிரசுரம் அரு ராமநாதன், உங்களுக்கு தெரியும், எங்க அப்பாவுடைய நெருங்கின நண்பர் அரு ராமநாதன், காதல்னு பத்திரிகை நடத்தினாரு. பிரேமா பிரசுரம் அவரோடது, அவருடைய ஸ்கிரிப்ட் தான் ராஜராஜ சோழன். டி கே பகவதி, டி கே சண்முகம் நடிச்சு அந்த காலத்துல சக்கப்போடு போட்டு பின்னாடி சினிமாவா வந்த ராஜராஜ சோழன் ஸ்கிரிப்ட் வந்து அரு ராமநாதன் எழுதினது. ஒரு தீபாவளிக்கு தீபாவளி எங்க வீட்டுக்கு வருவார் அவரு, தீபாவளியில கரெக்டா அருகாமனாதன் எங்க வீட்டுக்கு வந்துருவாரு. இது வழக்கம். எங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் கேட்டேன், நான் சின்ன பையன் அப்போ. அவர் சொன்னாரு, சுகி, எங்க அப்பா உரிமையா சொல்றாரு, சுகி நான் இந்த ராஜராஜ சோழனை எழுதினேன், அண்ணாச்சி தான் டிராமா போட்டாங்க, உங்களுக்கு தெரியும், சண்முகம் பகவதி. எழுத்தாளனுக்குன்னு ரொம்ப கம்மியான தொகை நாடகத்துல, பெரும் தொகை நாடகத்துக்கு கொடுக்கப்பட்ட கூட எழுத்தாளனுக்கான ஷேர் அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான் அந்த காலத்துல முடியும். எழுத்தாளனுக்குன்னு ஒரு தொகை, நானும் எவ்வளவு சொல்லி இல்லை பார்த்தா அண்ணாச்சியாலையும் ஒண்ணும் முடியல. இந்த கடைசியில நான் ராஜராஜ சோழன் எழுதுனா அது அவ்வளவு தகவல் போட்டுச்ச ஒழிய எனக்கு அதுல ஒண்ணுமே பணம் வரல. நான் உடனே என்ன பண்ணேன், சண்முகாச்சியில சொன்னேன், ஒரு வாரம் திருச்சியில பந்தல் போட்டு உங்க டிராமாவை நான் நடத்த போறேன், நீங்க எனக்கு நடிச்சு கொடுக்கணும், டிக்கெட் வித்து நான் காசு எடுத்துக்குவேன், உங்களுக்கு உரிய சம்பளத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு, என்ன ரேட்டு கேட்கறீங்க அப்படின்னு பேசினேன். அண்ணாச்சி ஒரு ரேட் சொன்னாரு, 7 நாள் அங்க தங்கி நாடகம் போடுறதா இருந்தா இவ்வளவு அப்படின்னு. நானே கொட்டகை போட்டேன், நானே டிக்கெட் வித்தேன், நானே எல்லாம் விளம்பரம் பண்ணேன், இது வரையிலையும் நான் பார்க்க முடியாத பணத்தை முதலாளியா இருந்து சம்பாரிச்சேன். என் மனசுல அப்பதான் பச்சுன்னு விட்டுச்சு, எழுத்தாளனா இருந்தா சம்பாதிக்க முடியாது, நம்ம அப்பா அதனால்தான் இவ்வளவு வருஷமா ஏழையாவே இருக்காரு. அப்ப அருராமநகர் மாதிரி நாமளும் முதலாளியா மாறினாதான் சம்பாதிக்க முடியும். அதனால நான் பேச்சாளன் ஆகிற போது கல்கி என்னை எழுத்தாளன் ஆக்கி எழுத்தாளனா எழுத வச்ச உடனே பதிப்பக உரிமையாளராகவும் மாறினா மட்டும்தான் நம்ம வசதியா இருக்க முடியும்னு கண்டுபிடிச்சு. எல்லா உரிமைகளையும் நான் சொல்லணும்ல, எழுத்தாளனே சார் பாரதி எவ்வளவு கனவு கண்டு கஷ்டப்பட்டான் சார், எனக்கு ஒரு பல்லக்கு கொடுங்கன்னா, ஒரு பட்டு வயசு கொடுங்க அப்படின்னா, நான் வந்து என் புத்தகத்தெல்லாம் நல்லா பைன் பண்ணி படம் போட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஒரு எழுத்தாளன் நடந்து பாரதியால் அதை அடைய முடியலையே சார். இப்ப சொல்றேன் புத்தக கண்காட்சியில வச்சு, என்றைக்கு எழுத்தாளர்கள் வளமுடையவர்களாக மாறுகிறார்களோ அன்றைக்குத்தான் அந்த நாடு வளமுடைய கம்பீரத்தையும் கௌரவத்தையும் முழுமையாக பெற முடியும். இதை மனசுல வச்சு, எல்லா எழுத்து அங்கீகாரம் வாங்கும் சொல்ல முடியாது. இப்ப இப்ப எழுத்துல இருக்க இன்னொரு சிக்கல் சொல்லட்டுமா, பண்டிதர்களுடைய அங்கீகாரத்தை வாங்குகிற எழுத்துன்னு ஒண்ணு உண்டு, பாமர மக்களுடைய அங்கீகாரத்தை வாங்குற எழுத்துன்னு உண்டு. இதுல என்ன சிக்கல் தெரியுங்களா, பண்டிதர்களுக்குன்னு எழுதுற சில பேருக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கிறதாவும், பாமரர்களுக்கு எழுதுறவனுக்கு ஏதோ ரெண்டு வால் முளைச்சிருக்கிறதாவும் ஒரு அபிப்பிராயம் இந்த எழுத்து உலகத்துல இருக்கு. இது தவறு. நீ சில பேரை கேட்டரிங் நீ பண்ற, நீ சில பேரை கேட்டர் பண்ற, நீ ஒரு 1000 பேருக்கு, அது வெகுஜன பத்திரிகை எழுதுற எழுத்தாளன்னா கேவலமா நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுங்களா? அதாவது எங்களே சொல்லலாம், இவர் என்ன முறையா தமிழ் படிச்சுட்டாரா இவர் புத்தகத்தை படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன் முறையா தமிழ் படிச்சா மட்டும்தான் அவன் புத்தகத்தை படிக்கணுமா? புரியவே இல்லை. இப்போ என்ன படிச்சு பல்கலைக்கழகத்தில் தமிழ்லேயே டாக்டரேட் வாங்கினாதான் அவன் தமிழ்ல பெரிய அறிவாளின்னு அர்த்தமா? சார் என்னோட புஸ்தகத்தை வச்சு மூணு பேர் டாக்டரேட் வாங்கிட்டான் சார், எனக்கு எவனும் டாக்டரேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். மதுரை திருமலை நாயக்கர் கல்லூரியில படிக்கிற பொண்ணு என் புஸ்தகத்தை வச்சு தீசிஸ் பண்ணி அது டாக்டரேட் வாங்கிருச்சு. மூணு பேர் டாக்டர் பட்டம் வாங்கிட்டாங்க. எழுதுனா இருச்சு எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குது சார். நான் இதை கொடுத்து எனக்கு ஒண்ணும் ஆக போறதே இல்லை. இது என்ன, இது என்ன மாதிரியான ஒரு உலகம்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். எழுதுறவருக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கு? எழுத்தாளருக்கு என்ன மரியாதை இருக்கு? அதாவது வெகுஜன மக்களுக்கு எழுதுறவன்னு சொன்னா இந்த முறைப்படி படித்த சில ஒரு பல்கலைக்கழக கடமை இந்த மாதிரிலாம் உட்காடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு என்னமோ இந்த வெகுஜன பத்திரிகை எழுதுறவன்லாம் ஒரு கிளிக்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு. தப்புன்னு ஒன்னால இவனை தொட முடியாது, ஒருவேளை அவனால ஒன்ன தொட முடியாம இருக்கலாம். அது மாதிரி இவன் தொட்டவன் எல்லாம் ஒன்னால தொட முடியாது. ஆனா மதிக்கணும். நான் சொல்றேன், நான் ஒன்ன மதிக்கணும், நீ என்ன மதிக்கணும், அதான் மரியாதை. ரெண்டு இன்சிடன்ட் சொல்ல பாருங்க. கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதினார். யாருக்கு எழுதினார் நந்தனார் சரித்திர கீர்த்தனை? வயல்வெளியில உழறவன், சிரிக்கிறவன், பாடுறவன், ஆடுறவன், கிராமத்துல இருக்கிறவன் எல்லாருக்குமே ஒரு கதை தெரியட்டுமேனு நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதுறாரு கோபாலகிருஷ்ண பாரதியார். ஆனா அப்ரூவல் ஒன்று வேணும் இல்ல, யாருக்கு போய் கேட்டீங்களா அப்ரூவல் வேணும்ல? வாழ்ந்து மீனாட்சி அம்மன் போய் கேட்கிறாரு. ஏன்னா அவர் ஸ்காலர்ல பெரிய ஸ்காலர், பிள்ளைவாள் பெரிய ஸ்காலர், மகாவித்வான் மீனாட்சிந்திரம் இல்ல. அவர் வீட்டுல போய் தயவு செய்து எனக்கு வந்து என் பாட்டுக்கு நீங்க வந்து பாயிரம் கொடுங்க, முன்னுரை பாயிரம்னா வாழ்த்து, வாழ்த்து பாயிரம் கொடுங்க அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் மீனாட்சிந்திரம் பிள்ளைகிட்ட தன்னுடைய நந்தனார் சரித்திர கீர்த்தனை கேட்கிறார். மீனாட்சிந்திரம் பிள்ளை சொன்னாரு, இலக்கண பிழையுடைய பாடல்களுக்கு பாயிரம் கொடுப்பது நமக்கு வழக்கம் இல்லை. ஐ நாட் அக்ரி, கொடுக்க முடியாது. எப்படி எடுத்துக்க முடியும்? கண்டிப்பாரு இவருது பாமரன் பாடுற பாட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒண்ணும் அல்ல, அவர் வீட்டு திணியில உட்காந்துட்டாரு. தான் எழுதின பாட்டை பாட ஆரம்பிச்சார், பாட ஆரம்பிச்சார். பத்து நிமிஷத்துல தெருவில் போறவன், வண்டிக்காரன், மாடு ஓட்டிட்டு போறவன், புள்ளி செதுக்க போறவன், தெரு முழுக்க ஒரு 50 பேர் செஞ்சுட்டான். கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுறத கேட்டவன் ஆ ஆ எல்லாரும் தலையை ஆட்டி ரசிச்சு அப்படியே ஆன உடனே மீனாட்சித்திரம் பிள்ளை வெளியில வந்து இப்படி பார்த்தார். ஒரு வார்த்தை சொன்னார், இவர்களையெல்லாம் என்னுடைய தமிழ் எட்டுவதற்கு வாய்ப்பில்லை. உன்னுடைய தமிழ் இவர்களையெல்லாம் தொடுகிறது என்றால், உன்னுடைய தமிழ் இவர்களையெல்லாம் இவர்களையெல்லாம் தொடுகிறது என்றால் நான் உன்னை மதிப்பதற்கு கடமைப்பட்டவன், உள்ளே வாரும் பாயிரம் எழுதி தருகிறேன் வா. அதுதான் சார் பண்பாடு. அதாவது பாமர மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாப்லயே அவன் எதுவும் ரொம்ப கீழா போயிட்டான்ற மாதிரி நினைப்புல ஒரு பண்டிதத்தனத்தோடு எழுத்துல உயர்வா தன்னை நினைச்சுக்கிட்டு அந்த புஸ்தகம் ஒஸ்தி இந்த புஸ்தகம் மட்டும் அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போறது அவ்வளவு அவ்வளவு சுலபமா? ஒரு விஷயத்தை மக்கள் பெருவாரியான மக்கள் மத்தியில கொண்டு போவது பெரிய சுலபமா? இப்ப நான் கூட பெரிய பெரிய விஷயங்களை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போகணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் நகைச்சுவை சேர்த்து ஏதாவது ஒரு இது ஒரு ஜிம்மிக்ஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணி பேச்சுல வைப்போம். இவர் ஆழமா பேச மாட்டாரு, ரொம்ப விளையாட்டா பேசுவாரு. உனக்கு தெரியுமா ஆழமான விஷயம் எவனை இது வரைக்கும் தொட்டதில்லையோ அவனுக்கு கொண்டு போகணுங்கிற அக்கறையில பேசுறோங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது தெருமுனையில உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கும் தெரிய முடியாத பல விஷயங்களை கொண்டு போகணுங்கிற ஒரு வேட்கையினால நாங்க பேசுறோம். இவரு சும்மா சாதாரண ஜனங்க கைத்தட்ட மாதிரி என்ன பேசிட்டு போவாரு, இவருக்கு ஒண்ணு ஆழமான அறிவு கிடையாது அப்படின்னா தவறு. பாமர மக்களையும் தொடக்கூடிய வகையில் படைப்புகளை தருகிறவர்களும் பாராட்டத்தக்கவர்கள் என்பதை பண்டிதர்களும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் எழுத்து முழுமைப்படும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று சார், நமக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். இப்ப ஒரு புத்தகத்தில் வந்த கருத்தை நம்ம ஏத்துக்கலாம், ஏத்துக்காம கூட போலாம். ஆனா மறுக்கிற போது ஒரு நாகரிகம் இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு பேச்சுலகத்திலையும் சரி எழுத்துலகத்திலையும் சரி அந்த நாகரிகத்தையே காணுமே. ஒருத்தர் எழுதின கருத்து தவறுனா என்ன சொல்லணும்? அவருடைய கருத்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த கருத்து பிழையுடையது. ஏன் பிழையுடையது? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த காரணம், இந்த கருத்து பிழையுடையது. நீ கட்டுரை எழுது. மேடையில் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருன்னா இப்ப சேர்ந்து சொல்லாதே அப்படின்னா நீங்க சொல்லாதேன்னு சொல்றது? உனக்கு வசதி இருந்தா ஒரு மேடை போட்டு பேசு. இல்ல உன்னை மதிச்சு எவனாவது கூப்பிட்டா அங்க போய் பேசு. எவனுமே அவனை கூப்பிடல, எவனோ மேடையில பேசிட்டு இருக்கிறான், இதை சொல்லாதே அப்படின்னா. அப்படி சொன்ன உனக்கு என்ன ரைட் இருக்கு? உன்னுடைய கருத்து நமக்கு பிடிக்கலன்னா கூட உன்னுடைய வாய்ப்பு வரும்போதுதான் நீ மறுக்கணுமே ஒழிய, உன் தளத்திலிருந்து மறுக்கணுமே ஒழிய, வன்முறையை பயன்படுத்தி எழுத்தையோ பேச்சையோ நெசுக்குவது கருத்து சுதந்திரத்துக்கு நல்லது அல்ல. முரண்படலாம். நான் இப்ப உதாரணம் சொல்லுமாங்களே, வள்ளலாரை விட மேன்மையான ஒரு ஆன்மாவை பார்க்க முடியுமா? அருட்பிரகாச ஜோதி வள்ளலாரை விட ஒரு மேன்மையான ஒரு உயிரை நம்ம பார்க்க முடியும் அந்த உலகத்தில் அறிவிக்க வந்த பேர் அருளால். சரி, அவர் எழுதின திருவருப்பாவை திருமுறைகள்ல வைக்கிறதுக்கு ஆறுமுகநாதருக்கு சம்மதம் இல்லை. ஆறுமுகநாதர் மறுக்கிறாரு, கோர்ட்டுக்கு போயிட்டாரு. இந்த திருமுறைன்னு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாரு ஆறுமுகநாதர். தப்பே கிடையாது. நான் வள்ளலாரையும் ரொம்ப மதிக்கிறேன், ஆறுமுக நாவலருடைய இன்டெகிரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவன் நம்முடைய விரோதி அல்ல, நம் கருத்தை எதிர்ப்பதாலேயே அவன் நம்முடைய விரோதி அல்ல. நான் ஒரு முகத்தை காப்பாற்ற விரும்புகிற போது அவர் அதே ஒன்றின் வேறொரு முகத்தை அவர் காப்பாற்ற விரும்புகிறார். எனவே அவரை நான் கீழ்த்தரமாக பேசுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. இது இன்னும் நாட்டில் புரியவே இல்லையே. நான் முதல்லயே சொன்னபடியா முருகன் ஸ்கந்தனை பத்தி நான் பேசின போது என் கருத்து தவறு, கட்டுரை எழுதலாம், புஸ்தகம் எழுதலாம், ஒரு மீடியால பேசலாம். எனக்கு ஒருத்தன் என்ன போட்டது தெரியுங்களா, முருகனும் சுப்பிரமணியரும் வேறு வேறு என்றால் உன் அப்பாவும் உன் அம்மாவின் கணவரும் வேறு வேறா? என்ன வார்த்தை இது, என்ன வார்த்தை இது? நான் என்ன சொல்றேன், ஒரு ஆராய்ச்சியிலிருந்து படிச்ச விஷயத்தை சொல்றேன். நீ என்ன சொல்லணும் இல்லையே, அது வந்து இந்த கால் நூற்றாண்டுல அப்படி இல்ல, இது ஆதியிலிருந்து இப்படி இருந்தது, இது வந்து சார்ந்து இருக்கு, அப்படிதான் பேசணும். அப்ப என்ன நீ காயப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட என்ன பண்ற, ஒரு கருத்து சொன்னா எவ்வளவு அநாகரிகமா அதுக்கு ஒரு கமெண்ட் போட முடியுமோ? பேஸ்புக் அது இதுன்னு இப்ப வந்து போய் யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதலாம் அப்படின்னா பெரிய பெரிய மரியாதைகள்லாம் அர்த்தம் இல்லாமே போயிடுது.

0: எனவே இந்த உலகத்தினுடைய நோக்கப்படும் பாடுங்கள்.
1: தொடர்வது இஸ்லாமிய நற்சிந்தனை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தாரம். போதும்.
0: இன்னும் சொல்ல போனால் ரசூலை யார் பின்பற்றுவார்களோ அவர்களைத்தான் அண்ணா விரும்புகிறான். ரசூலை பின்பற்றாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்களை அண்ணா விரும்புவதில்லை. வாழ்க்கையிலே, தொழிலிலே, உத்தியோகத்திலே, குடும்பத்திலே, அரசியலிலே, சமுதாயத்திலே, உடையிலே, உடலிலே, நடையிலே, பாவனையிலே, தோரணையிலே, இரவிலே, பகலிலே, வாலிபத்திலே, வயோதிகத்திலே, இருப்பிலே, இறப்பிலே, எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ சம்பாதிக்கிறோம், நாம் இருந்து கொண்டே இருப்பது சோதர்களை இருந்து கொண்டே இருப்பது போல வாழ்கிறார்களே. மரணத்தை பார்த்து கூட, மரணிக்கிறவர்களை பார்த்து கூட உங்களுக்கு மௌத்தியாக வரவில்லையா? மிகப்பெரிய ஆச்சரியம். மையத்தை பார்த்துக் கொண்டு இவர் என்ன சொத்து விட்டு போயிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதாவுக்கு பின்னாலே போகும் பொழுது இவருடைய வியாபாரம் எங்கெங்கே இருக்கிறது, எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார். மையத்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பெண்ணிடத்தில் எவ்வளவு நகை இருந்தது. மௌத்தை பார்த்து கூட மௌத்தி ஆபகம் வராத நிலையிலே நம்மை அண்ணா வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய கவலைப்பட வேண்டும் தாய்மார்களே, சோதரிகள். மையத்து வீட்டுக்கு போவது, அதே போல அந்த மையத்தை பார்ப்பது என்றெல்லாம் ஒன்று இருக்கிறது. இதுவெல்லாம் எதற்காக? நம்முடைய மௌத்தி ஆபகம் வர வேண்டும் என்பதற்காக. ஒரு ஜனாதா போய்கொண்டிருந்தது, அதற்கு பின்னாலே கொஞ்சம் பேர் போய்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கேட்டார் பக்கத்தில் போனவர், அவர் ஒரு பெரியவர், பெரிய தீண்டாரு. அவர்கிட்ட கேட்டாரு, இந்த ஜனாதா யாருங்கன்னு கேட்டார். அவருக்கு தெரியல யாருங்க, கேட்டாரு இது யாருங்கன்னு. அப்ப அந்த பெரியவர் ஒரு முறை முறைச்சிட்டு சொன்னாரு, நீதான் சொன்ன, நீதான் சொன்ன. இவருக்கு திகில் அடைந்து போய் அவரையே பிரமிச்சு போய் பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இஷ்டம் இல்லைன்னா நாண்டு வச்சுக்கேன். சரி, முடிஞ்சு போச்சு. ஜனாதெல்லாம் அடக்கினதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு அந்த பெரியவர் தனியா போய் சந்திச்சு கேட்டாரு, என்னங்க யாருன்னு கேட்டேன், நீ தான் இல்ல நான் தான் சொன்னீங்களா, எனக்கு என்ன விளங்கல, என்ன இவ்வளவு கோவம் பதில் சொன்ன. அப்ப அவர் சொன்னார், ஜனாதாவுக்கு பின்னால போகும்போது அது யார் ஜனாதாவா இருந்தா என்ன, நீ ஒரு நாளைக்கு அப்படி போவையா இல்லையா, நான் ஒரு நாளைக்கு அப்படி போவேனா இல்லையா. அப்படி போகும்போது அங்கே கபரிலே அடக்கும் போது எப்பொழுதுமே பார்க்கிறோமே, ஜனாதாவை வைத்து விட்டு மண்ணு தள்ளும்போது தள்ளுப்பா, இப்படி தள்ளுப்பா, வேகமா தள்ளுப்பா, அப்படி தள்ளுப்பா, இப்படி தள்ளுப்பா, அங்க தள்ளுப்பா, இங்க தள்ளு, எல்லாம் முடிச்சுட்டு போக போறாங்க. கொஞ்சம் பொறுங்கல, ஒரு ஒரு மணி நேரம் இருந்து மெதுவா மைய மண்ணு தள்ளிக்கிட்டே இருப்பமே இருப்பாங்களா யாராவது. சோழர்களே, எனக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எல்லோருக்கும் நடக்க போகிற ஒன்று. உங்களுக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எனக்கும் நடக்க போகிற ஒன்று. அவசர அவசரமாக மண்ணை தள்ளிவிட்டு அவரவர்கள் துஆ ஓதி விட்டு போய்கொண்டே இருப்பார். அங்கே என்ன நடக்கும், அங்கே என்ன நடக்கும், அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலே இருக்கிறார்கள், ரவுலா ஷெரீஃபிலே இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், ரவுலாவிலே போய் அங்கே தியாரம் செய்கிறோமே, அங்கே கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். தேரனூர் கபரிஸ்தானிலே ஒருவர் அடக்கப்பட்டால், ஒருவர் யார், வேற யாரையும் நான் சொல்ல என்னே வச்சுங்க, நான் அடக்கப்பட்டால், அடக்கப்பட்ட உடனேயே அங்கிருந்து அவர்கள் நகர்ந்த உடனேயே இந்த போய்கொண்டிருக்கிறவருடைய காலடி சப்தம் அந்த மையத்துக்கு கேட்கும். அவ்வளவு நேரத்திலேயே அந்த மையத்தை இரண்டு மலக்கள் வருவார்கள், அந்த மையத்தை தூக்கி உட்கார வைத்து விடுவார்கள், ரூஹு திரும்ப வந்துவிடும். அந்த ரூஹு கபரில் கொண்டு வைக்கிறதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறான். கபரில் கொண்டு வச்ச உடனே திரும்ப ரூஹு விட்டுருவான். அந்த ரெண்டு மலக்கு வந்து கேட்கும்போது அந்த கேள்வியிலே ஒன்று, மல்ஹாதர் ரஜில், மதீனா முனவ்வராவிலே இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே, கீரனூர் கபரிஸ்தானுக்கும் இருக்கிற இடையிலே எல்லா திரையும் நீக்கப்படும், எல்லா மண்ணும் நீக்கப்படும். அங்கே மதீனாவிலே இருக்கிற ரசூலுல்லாவை நாம் கண்ணாலே பார்ப்போம் சகோதரர்களே. அந்த மலக்கு மலக்கும் கேட்பார்கள், மன்ஹாதர் ரஜில், இவர் யார், ரசூலுல்லாவை காட்டிக்கென்று கேட்பார்கள். புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, சியாசித்தாக்களுடைய எல்லா ரிவாயத்தில், எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது, மன்ஹாதர் ரஜில், இவர் யார், யார் அவரை, அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை, யார் அவர்களை போல நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் யார் என்று புரியும், மற்றவர்களுக்கு அவர்கள் யார் என்று புரியாது. யார் அவர்களை போல் நடந்தார்களோ, தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய செயலிலே, தங்களுடைய பேச்சிலே, தங்களுடைய உடையிலே, எல்லா காரியத்திலும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு தான் புரியும். அவர்கள் சொல்லுவார்கள், ஆதா நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்னுடைய நபி செல்லும் என்று பதில் சொல்லுவார். இல்லையானால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எல்லாம் ரசூலை பற்றி தெரிந்து வைத்திருப்பார், ரசூலை பற்றி புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய பெயர் கேட்டு வைத்திருப்பார், ரசூலுடைய அங்க லட்சணங்களை புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய சாமுத்திரிகா லட்சணங்களை விளங்கி வைத்திருப்பார். ஆனால் கபரியை வைத்ததற்கு பிறகு இவர் யார் என்று கேட்டால், அவர் அந்த அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் கபரியை வைத்து கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார்? ஹாய் ஹாய் லாதிரி, சரியான மொழிபெயர்ப்பு சொல்வதால் ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதே. பெரியவர்களை சகோதரர்களே, தாய்மார்களை சொல், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி வாழச் சொன்னார்களோ. நான் என்னுடைய ஆசைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய காசுக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய சொத்து சுகத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய கடைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய வியாபாரத்துக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய சேலைக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய காஞ்சிபுரம் பட்டுக்கு அடிமை இல்லை, நான் நகை நட்டுக்கு அடிமை இல்லை, நான் எந்த துணிக்கோ நகைக்கோ பணத்துக்கோ வீட்டுக்கோ சொத்துக்கோ எதற்கும் அடிமை இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. தாய்மார்களை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஏனே இந்த உலகத்திலே வாழுகிற காலம் எல்லாம் அல்லாஹ் சொன்னபடி வாழ்வேனே தவிர, என்னுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ, அல்லது என்னுடைய மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய வீட்டார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது என்னுடைய ஊரார் என்ன சொல்லுகிறார்களோ, அல்லது இந்த உலகம் எப்படி விரும்புகிறதோ, அப்படி எல்லாம் நான் நடக்க மாட்டேன். நான் நடப்பேன் அல்லாஹ் சொன்னபடி, ஏனென்றால் நான் அல்லாஹ்வுடைய அடிமை. பணத்துக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், காசுக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், நகை நட்டுக்கு அடிமையான இதெல்லாம் இதில் இருக்கிறது. இனி தங்களுடைய உடைக்கு அடிமையானவர்கள் அழிந்து போனார்கள், அவர்கள் அழிந்தார்கள், முடிந்தார்கள். வைதா சீக்க பலன் தூக்கிஷ, அவர்கள் அதில் சிக்கினால் பிறகு திரும்ப மாட்டார்கள். எனவே பயந்து வாழுங்கள், இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்கு அடிமையாகாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல
1: ஒலிக்க இருக்கும் இந்த பாடலோடு நிறைவடைகிறது இந்த வரமுத்தாரம். மீண்டும் அடுத்த வாரம் உத்தரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பிற்குரிய சந்தோஷம் நான்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. இன்றைய நிகழ்ச்சியல் வரிசையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானலை வருவது உங்கள் உள்ளம் கவர்ந்த இசைக்கோளங்கள். இன்றைய இசைக்கோளங்களுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்புக்குரிய பானு. மீண்டும் ஒரு இசைக்கோளங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி நேயர்களே, நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்வோம். இன்றைய இசைக்கோளங்களை ஆரம்பிக்க நான் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் நீர்க்குமிழி திரையிலிருந்து பழம்பெரும் கவிஞர் சுரதாவின் கவிவரியில் சீர்காழி கோவிந்த ராஜனின் குரலில் வரும் பாடல் ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா, முதலில் நமக்கு எல்லாம் தொட்டிலடா, கண் மூடினால் கால் இல்லா கட்டிலடா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் ராமுதிரையிலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் கண்ணதாசன் கவிவரியில் வரும் பாடல் இது. நிலவே என்னிடம் இறங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் படிக்காத மேதை திரையிலிருந்து மகாகவி பாரதியாரின் கவிவரையில் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் பாடல் இது. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இவனை யான் பரவே என்ன தவம் செய்துவிட்டேன்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் கர்ணன் திரையிலிருந்து சீர்காழியின் குரலில் வரும் பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.

நீங்கள் இசைக்கோளங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இசைக்கோளங்களில் பழைய தத்துவ பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் துலாவரம் திரையிலிருந்து டிஎம்எஸ் சுசிலா தரும் பாடல் இது. பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே, பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே.

நான் நிகழ்ச்சிக்காக தரும் பாடல். 1956 வெளிவந்த ரம்மையின் காதல் திரையிலிருந்து மருத காசியின் கவிவரியில் தீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் ஒரு அற்புதமான பாடல் இது. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில்

அடுத்து வரும் பாடல் ஆலயமணி திரையிலிருந்து. சட்டி சுட்டதடா கைவிட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. டிஎம்எஸ்இன் குரலில் வருகிறது.

வந்ததடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா.

உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க

நிகழ்ச்சிக்காக நான் தரும் பாடல். தடுக்காதே என்னை தடுக்காதே, பழுக்கு மினுக்கி என் மனசை கெடுக்காதே. சந்திரபாபு குரலில் வரும் பாடல் இது.

ஓட்டு தோட்டத்துல உடம்ப வளர்த்துட்டேன், நீட்டை இருப்பத மறந்து இருந்துட்டேன். தேசம் கலைச்சிட்டேன், விஷயம் புரிஞ்சுட்டேன், தீர தீர பூரணாக நான் முடிவு பண்ணிட்டேன். தேசம்

0: வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானொலியில் வருவது காலை கதம்பம். இந்த நிகழ்ச்சியை நேயர்கள் கனடாவில் இருந்து ஒலிபரப்பாகும் யுகம் வானொலி ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை கதம்பத்தை ஆரம்பிக்க வருவது சுப்ரபாதம்.
1: கௌசல்யா

வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்த ருகஞ்சலேன சௌம்யோபயந்த்ருமுனி நாமமதர்ஷிதௌதே ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இந்த ஒளிபரப்பினை நீங்கள் கனடாவில் இருந்து ஒளிபரப்பாகும் யுகம் வானொலி ஊடாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் காலை கதம்பத்தில் மாதா சுப்ரபாதம் கேட்டீர்கள்.

முதிர் பழமாய் பழனியிலே அருளாய் பெரும் பொருளாய் மன இருளில் கெடும் முருகா அருமுகனே குருபர

நேயர்களே, இத்தோடு இன்றைய காலை கதம்ப நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் ஒரு காலை கதம்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அபி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல் திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
0: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், P சுசீலா. இந்த பாடலுக்கான இசை AR ரஹ்மான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
2: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனா அந்த சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மனரீதியா பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
3: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
2: ஒற்றை பெற்றோரா?
3: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. சோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? சோ அந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு, அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலேயே நீங்க எடுத்துங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர், இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி அவங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன, முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறோம். இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்டேன், ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தேடி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலைன்னா அந்த குழந்தை சர்வை ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றத விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்ம தான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்போ ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்தில் சொல்ல மாட்டாங்க. டவுனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேரை பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியாக இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில் வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களை என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
2: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
3: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. புள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும் நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவர் மாதிரியே இருக்குது எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரர் சரியில்லை விட்டுட்டீங்க, இப்ப பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள், இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு ரெண்டும் கட்டான உறவு சேர்ப்பிருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும். அது கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கறதுக்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தான் லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்த அப்படின்னா, ஒரு நாலஞ்சு பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
4: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
3: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் கன்ஃபார்ம் என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? சோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதை விட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சுன்னா யாராவது எடுத்துட்டு
4: போயிடும், எடுத்துக்கலாம்.
3: ஆமா, சோ இதான் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மன குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய நீதானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.
1: நீதானே எந்தன் பொன் வசந்தம்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ்.
1: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கையொலி திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 ஆண்டு வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து SB பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சையுண்டு புஞ்சையுண்டு என்கின்ற பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 ஆண்டு மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்லது நேயர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடை பெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இடைக்காலத்து பாடல்கள், அற்புதமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், இப்படியாக சிலவற்றை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். நிச்சயமாக இந்த பாடல்கள் அனைத்தும் பழைய நினைவுகளை உங்களுக்கு மீட்டித்தரும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க உங்களுக்காக நான் தரும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். 1978 வெளியான வண்ண திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புன்னகையரசி கே ஆர் விஜயா, அந்த காலத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் ஆகவில்லை, அவருக்கும் தெரிந்திராது தான் எதிர்காலத்தில் ஒரு மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக மிளிரப் போவேன் என்று. ஆம், நான் குறிப்பிடுவது ரஜினிகாந்த். அவருக்கு ஜோடியாக சுமித்ரா. இந்த பாடல் காட்சியில் ரஜினிகாந்தும் சுமித்ராவும். அடிக்கடி ஒலிக்காத பாடல்தான். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடலை. பாடலை எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன். ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்தை இயக்கியவர் டி யோகானந்த். பல்வேறுபட்ட சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் டி யோகானந்த். உங்களுக்கும் எந்தெந்த திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார் என்று அறிய ஆவலாக இருக்கும் தானே? 1955 காவேரி, 1962 வளர்பிறை, 1971 தங்கைக்காக, 1974 தாய் என்ற திரைப்படம், 1976 கிரகப்பிரவேசம், 1978 ஜெனரல் சக்கரவர்த்தி, 1979 பார்த்தால் நான் வாழ வைப்பேன், 1980 யமனுக்கு யமன், 1982 ஊருக்கொரு பிள்ளை, வா கண்ணாவா போன்ற திரைப்படங்கள், 1983 சுமங்கலி, 1984 சரித்திர நாயகன். இப்படியாக பல்வேறுபட்ட திரைப்படங்களை டி யோகானந்த், ஆமாம், சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இப்பொழுது உங்களுக்காக பாடல் ஒலிக்கப் போகின்றது ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்திலிருந்து.

நமது காதல் எங்கும் என்றும் காணாதது. அந்த கம்பனம் வேறெந்த கொம்பனம் இதுவரை கூறாதது. எந்த கவிஞனும் கலைஞனும் அவனவன் படைப்பினில் பாடாதது. நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

உலகம் அறியா வண்ணம் உதவும் செந்தேன் கிண்ணம் சிந்தாமல் சிதறாமல் கொடுப்பாளி அன்னம். நமது காதல் எங்கும் என்றும் காடாதது.

அதை கண்களும் நெஞ்சமும் கற்பனை செய்து பார்க்கின்றதோ, நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

காலம் மணிமுத்திரையிட்டவன் சித்திரை தொட்டவன் பொல்லாதவன் இவன் இன்னமும் உன்னிடம் பஞ்சனை சாஸ்திரம் சொல்லாதவன் நமது காதல் எங்கும் என்றும் காணாதது யாரும் பாடாதது ஏட்டில் கூறாதது. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை எழுதியவர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ரஜினிகாந்த், சுமித்ரா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த இடைக்கால பாடல் அடிக்கடி ஒலிக்காத பாடல். இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். 1982 வெளியான ஊரும் உறவும் வண்ண திரைப்படத்தை தயாரித்தவர்கள் ஆமாம் லட்சிய தம்பதியான நடிப்பு சுடர் ஏவிஎம் ராஜனும் அவருடைய மனைவி புஷ்பலதாவும் இருவரும் இணைந்து எத்தனையோ திரைப்படங்களில் அசத்தியவர்கள். பின்பு தயாரிப்பாளர்களாக மாறி சில திரைப்படங்களை தயாரித்தார்கள். அதில் இது ஒரு திரைப்படம் ஊரும் உறவும். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். ஊரும் உறவும் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, சிவாஜியின் தம்பியாக நிழல்கள் ரவி, அவருக்கு ஜோடியாக ரஞ்சனி. யார் இந்த ரஞ்சனி என்றால், பின்பு இன்னொரு ரஞ்சனி என்ற நடிகை வந்தார் அல்லவா, இவர் கலா ரஞ்சனி, அதாவது நடிகை ஊர்வசியின் சகோதரி. நடிகை ஊர்வசியின் சகோதரிதான் காலம் சென்ற கல்பனா. மற்றும் ஏவிஎம் ராஜன் மற்றும் பலரும் ஊரும் உறவும் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். மேஜர் சுந்தரராஜன் இயக்கிய சிவாஜியின் மற்றொரு திரைப்படம் கல்தூண். அந்த திரைப்படத்திலும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் புன்னகையரசி கே ஆர் விஜயா. ஊரும் உறவும் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலையே எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். இது ஒரு அசரீரி பாடல். காட்சியில் நால்வரையும் காட்டிச் செல்வார்கள். நால்வர் மீதும் கேமரா அப்படியே படம் பிடித்துக் கொண்டு செல்லும். யார் அந்த நால்வர்? சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, நிழல்கள் ரவி, ரஞ்சனி. இந்த திரைப்படம் ஏற்கனவே 81 சிரஞ்சீவி, சுதாகர், மாதவி, கவிதா ஆகியோர் நடிக்க எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வழியான ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு. இதோ எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஊரும் உறவும் என்ற திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் உங்களுக்காக.

கையில் வீரசாமும் தனிமையில் மறைத்திருந்தாய். வெள்ளை மல்லிகைகள் செந்தும் பொன்னகையில் இருவரும் உலகினை மறந்திருந்தார்.

பொழிமழை அமுதங்களே, அந்த வானிலவு இன்று தேனிலவு அழகிய ஒளிமழை அமுதங்களே, புல்லாங்குழல் மொழி

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம். பாடலை யாத்தவர் காலம் சென்ற புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தோர் கவிஞர் வழங்கிய தேவரின், சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்காத இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜமும் அவருடைய கணவரான பிரபல பாடகர் ஏ எல் ராகவனும். 1980 ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி, எம் என் ராஜம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாடலுக்கு ஒருவர் வீதம். இந்த திரைப்படத்தில் 5 பாடல்களுக்கும் 5 இசையமைப்பாளர்கள் இசையமைத்த அதிசயம் நடைபெற்றது. டி ஆர் பாப்பா, சங்கர் கணேஷ், கே வி மகாதவன், ஜி கே வெங்கடேஷ் ஆகியோருடன் இளையராஜாவும் இசையமைத்திருந்தார். மொத்தம் 5 பாடல்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த பாடல் மோகன ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். ஒலிக்க இருக்கும் பாடலை யாத்தவர் புலவர் புலமைப்பித்தன். இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி மூவர் பாடியிருக்கின்றார்கள். காட்சியில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி. இது கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தில் அடிக்கடி ஒலிக்காத பாடல் உங்களுக்காக. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை எது புதுமை. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை எது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடும் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் 1000 கவிதைகள் எழுதிடும் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை இது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடும் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் 1000 கவிதைகள் எழுதிடும் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. பார்வை அழைப்பதும் பாவை தவிப்பதும் ஏனடி ஏனடி பைங்கிளியே. பார்வை

உறவாடல், குறி போடல், சுவை தேடல், கவி பாடல், புதுவித அனுபவமே. அறிமுகம் அனுபவம் மதுசுகம் அழகன் மடியில் எனது உலகம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை.

உருவானம் கருமேகம் மழை போலும் மலர் தூவும் மயிலாடும் குயில் கூவும் இவையாவும் திருமண எதிரொலிகள். முதல் முதல் இரவென வருவது மகிழ மனது நெகிழ வருக நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை.

மனம் தாண்டம் தினம் தாண்டம் இதழ் செந்தும் ரசம் தாண்டம் பல இன்பம் பல தாண்டும் வரம் செந்தம் இவள் தரம் சீதனமோ பலவித சுகங்களின் தரிசனம் விழியும் மனமும் முருக வருக நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே இளமை இளமை இனிமை இது

0: ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி. பாடலை யாத்தவர் புலவர் புலமைப்பித்தன். ஆமாம், என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று மனக்கண்ணில் மனத்திரையில் தெரிகின்றது. அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், ஆனால் சிறந்த பாடல்கள், இனிய பாடல்கள், மெலடி பாடல்கள். இன்னமும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போனால் எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? இதோ கௌரி மனோகரி என்ற ராகத்தில் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அழகாக மெட்டு போட்ட பாடல். ஆம், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். குழந்தைகள் என்றாலே அனைவருக்கும் கொள்ளை ஆசை. மழலைகள் ஒரு பட்டாளமாக இங்கே. இதுதான் திரைப்படத்தின் தலைப்பு. 80s வெளியான இந்த வண்ண திரைப்படத்தை கே பாலச்சந்தர் தன்னுடைய கவிதாலயா நிறுவனம் சார்பாக தயாரித்தார், ஆனால் இயக்கவில்லை. ஆச்சரியப்படுவீர்கள், மழலை பட்டாளம் திரைப்படத்தை யார் இயக்கியவர் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் யார் தெரியுமா? பிரபல நடிகை லக்ஷ்மி. ஆம், அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தரின் பல திரைப்படங்களில் லக்ஷ்மி நடித்தும் இருக்கின்றார். நிறைய என்று கூற முடியாது, ஒரு சில திரைப்படங்கள் தான். சரி, நவக்கிரகம், எதிரொலி இவையெல்லாம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆரம்ப காலங்களில் லக்ஷ்மி நடித்த திரைப்படங்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர். இங்கே ஒரு கேள்வி இருக்கின்றது, உங்களுக்குள்ளும் இந்த வினா எழலாம். அப்படியென்றால் தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர் யாராக இருப்பார்? ஆண்கள் தானே பொதுவாக இயக்குவது. ஆமாம், இதோ தமிழின், அதாவது தமிழ் மொழியில் என்று பார்த்தால் முதல் பேசும் படம் 1931 வெளியான காளிதாஸ். அதிலே நடித்தவர்கள் எல்லோரும் பெண்மொழி கலைஞர்கள் நடித்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த பாஷையில் சொந்த மொழியில் பேசினார்கள். தமிழ் நடிகர் தமிழில் பேசினார், தெலுங்கு நடிகர் தெலுங்கில் பேசினார், ஹிந்தி நடிகர் ஹிந்தியில் பேசினார். ஆக மொத்தத்தில் தமிழ் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக அது அமைந்தது. ஆனால் முதல் பேசும் படம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்து பார்த்தால் ஆலாம் ஆரா, அந்த திரைப்படம் தான் முதல் இந்தியாவின் பேசும் படம். மௌனப்படங்கள் முடிந்து இந்தியாவின் முதல் பேசும் படமாக அமைந்தது ஆலம் ஆரா. தமிழ் பேசும் படம் என்றால் காளிதாஸ். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரியாக நடித்தவர் காளிதாசன். கதை உங்களுக்கு தெரிந்த கதைதானே. பிஜி வெங்கடேசன் காளிதாசாக நடித்திருந்தார். இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான எல் வி பிரசாத் மாபெரும் ஜாம்பவான், அவர் ஐயராக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரி டி பி ராஜலட்சுமி, அதாவது கதாநாயகி, திரைப்படத்தின் நாயகி. பி ஜி வெங்கடேசன் தான் காளிதாசனாக நடித்தவர். இந்த டி பி ராஜலட்சுமி என்ற நடிகை முதன் முதலில் மிஸ் கமலா என்றொரு திரைப்படத்தை எத்தனையோ பணிகளை தானே செய்து உருவாக்குகிறார். அதாவது அவர் எழுதிய கதை கமலவல்லி என அவர் எழுதிய ஒரு நாவல் திரைப்படமாகின்றது மிஸ் கமலா என்ற பெயரில். அந்த திரைப்படத்தை தானே தயாரித்து, தானே கதை வசனம் எழுதி, தானே பட தொகுப்பு அதாவது எடிட்டிங் வேலைகளை கவனித்து, திரைப்படத்தை இயக்கி, இசையமைத்து, கதாநாயகியாக நடித்தார். எப்படிப்பட்ட சாதனை அந்த காலத்தில் மிஸ் கமலா. ஆக மொத்தத்தில் டி பி ராஜலட்சுமி தான் முதல் பெண் இயக்குனர். இவர் நடித்த காளிதாஸ் திரைப்படத்தை இயக்கியவர் இவரல்ல, எச் எம் ரெட்டி என்பவர். சரிதானே? சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்திற்கு வருவோம். இயக்குனர் லக்ஷ்மி, இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர், கௌரி மனோகரி ராகத்தில் எஸ்பிபியும் வாணிஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் கன்னட மொழி இருமொழி படமாக தயாரிக்கப்பட்டது. ஆம், இந்த திரைப்படத்தில் கன்னட நடிகர் விஷ்ணுவர்தனும் சுமித்ராவும் நடித்திருந்தார்கள். ஏற்கனவே கன்னட நடிகர் விஷ்ணுவர்தன் ஸ்ரீதர் அவர்களால் அலைகள் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக 73 அறிமுகமானவர் தமிழுக்கு. மழலை பட்டாளம் திரைப்படத்திற்கு தமிழ் வசனங்களை எழுதியவர், தமிழ் திரைப்படத்தின் வசனங்களை எழுதியவர் விசு. கண்ணதாசன் எழுதிய பாடல். ஏற்கனவே இந்த கதை 1968 வெளியான அமெரிக்கன் பிலிம், இங்கிலீஷ் பிலிம் யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ், யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ் என்ற திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு மழலை பட்டாளம். சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்தில் எஸ்பிபி வாணிஜெயராம் பாடிய பாடலை இப்பொழுது உங்களுக்காக வழங்குவதில் மகிழ்ச்சி.
1: கௌரி மனோகரியை கண்டேன்,

ஒரு ஆடவன் வடிவத்திலே கௌரி மனோகரியை கண்டேன். ஒரு

அவை ஆனாலும் என்னுள்ளம் ஊமை. கண்முன்பு அழகான ஆண்மை, நான் கல்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? சரி, அப்படியே நலமாக இருந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்து மகிழுங்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் பாடகரும் நடிகரும் இசையமைப்பாளருமான காலம் சென்ற மலேசியா வாசுதேவன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்தி பூ. 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்க, மற்றும் ஷோபா, குமாரி ராஜி மற்றும் பலரும் சாமந்தி பூ திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலேசியா வாசுதேவன் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். இவர் இசையமைத்த மற்றொரு திரைப்படம் பாக்கு வெத்திலை. பாக்கு

வெத்திலை. சாமந்திப்பூ திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடல் காட்சியில் சிவகுமார், ஷோபா. சாமந்திப்பூ திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கே எஸ் மாதங்கன். கே எஸ் மாதங்கன் இயக்கிய மற்றொரு திரைப்படம் இதே 80ஆம் ஆண்டு வெளியான பொன்னகரம். பொன்னகரம் திரைப்படத்தில் சரத்பாபுவும் ஷோபாவும் நடித்திருந்தார்கள். ஆமாம், நடிகை ஷோபா குழந்தை நட்சத்திரமாக மகாலட்சுமி என்ற பெயரில் பல திரைப்படங்களில் நடித்தவர், பின்பு ஷோபா என்ற பெயரில் நடித்தார். 1979 வெளியான பாடல்கள் இல்லாத, சங்கர் கணேஷ் இசையமைக்க, துரை இயக்கிய பசி என்ற திரைப்படத்தின் வாயிலாக அகில இந்திய சிறந்த நடிகை என ஷோபா ஊர்வசி பட்டம் பெற்று கௌரவிக்கப்பட்டார். அந்த திரைப்படத்தில் பாடல்களே இல்லை. ஆம், அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என யாராவது தெரிவானால் அவருக்கு ஊர்வசி பட்டம் கொடுக்கும் இந்திய அரசு. அகில இந்திய ரீதியில் யாராவது சிறந்த நடிகர் என தெரிவானால் அவரை பாரத் பட்டம் கொடுத்து கௌரவிக்கும் இந்திய அரசு. அகில இந்தியாவின் சிறந்த குடிமகன் அல்லது குடிமகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கும் உயரிய விருது பாரத ரத்னா விருது. சினிமாவை பொறுத்தவரையில் சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் கௌரவ பட்டம் எதுவென்றால் தாதா சாஹேப் பால்கே விருது. தாதா சாஹேப் பால்கே விருது. இவர் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர் தாதா சாஹேப் பால்கே. 1913 ஆம் ஆண்டு முழு நீள முதல் மௌன படத்தை தயாரித்து இயக்கியவர் இவர். 1913 முதன் முதலில் முழு நீள முதல் மௌனப்படத்தை, மௌனப்படம் அதாவது சைலண்ட் மூவி. அதனால் அவரை கௌரவிக்கும் முகமாக சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் விருது என்னவென்றால் அகில இந்திய விருது தாதா சாஹேப் பால்கே விருது. சிலர் பெற்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த விருதை பெற்றுக்கொண்டதை. ஆமாம், நடிகர் திலகம் கூட இந்த விருதை பெற்றுக்கொண்டவர், ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டவர். இப்படியாக பலரையும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். சரி, சாமந்திப்பூ திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜா பாடிய பாடல், புலமைப்பித்தன் எழுதியது, மலேசியா வாசுதேவன் இசையமைத்தது. பாடலை கேட்கலாமா?

வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ தேவை நானானானா மாலை வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ

அடி மானே, இதோ இதோ தேவை தேனோடை, இது மேலாடை வெறும் நூலாடை, இனி நானாடை நூலாடை.

அடிமானே இதோ இதோ சேவை நானா நானா. தாங்காது என நான் தள்ள, என நீ அள்ள சுகம் தானன்றோ. தூங்காது என நான் சொல்ல, அடி நீதுள்ள வரும் நாள் என்ன. தாங்காது என நான் தள்ள, என நீ அள்ள சுகம் தானன்றோ. தூங்காது என நான் சொல்ல, அடி நீதுள்ள வரும் நாள் என்ன. விரல்களின் நகங்கள்

அடி மானே இதோ இதோ தேவை நான மாலை வேளை ரதிமாறல் பூஜை மாலை வேளை ரதிமாறல் பூஜை மணியோசை இதழ் தரும் நாதமா மாலை வேளை ரதிமாறல் பூஜை அடி நானே இதோ இதோ தேவை நான கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடலை எழுதியவர் புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மலேசியா வாசுதேவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள், எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நான் தரும் இந்த பாடல் உங்களை மகிழ்விக்க எது தெரியுமா? இதுதான். கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில் முத்தம் பதிந்தது மலை மேலே, உன்முதல் முத்தம் பதிந்ததன் இதழ் மேலே. கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில்

ரகசியம் வெளிப்படுமோ, இளமையின் அதிசயம் புலப்படுமோ? இரவினில் ரகசியம் வெளிப்படுமோ, இளமையின் அதிசயம் புலப்படுமோ? பாபா என்னை ஆதரிக்க நீ வா, பாபா என்னை காதலிக்க நீ வா. கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்த

அடிக்கடி ஒலிக்காத அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏர் யம்புலிங்கம். ஏர் யம்புலிங்கம் 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா, திரைப்படத்தின் இயக்குனர் எம் எஸ் கோபிநாதன். யார் யம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகி ஆடலழகி ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமி அந்த காலங்களில் 63 வாக்கில் வானம் பாடி, பெரிய இடத்து பெண் போன்ற திரைப்படங்களில் அறிமுகமாகி பின்பு பெரிய அளவில் ஒரு கதாநாயகியாக நடிக்க முடியாமல் போய்விட்டாலும் ஐட்டம் சாங் என்று கூறுவார்கள் தானே, கவர்ச்சி காட்டி நடிக்கும் பாடல் காட்சிகள், ஒரு துணை நடிகையாக என பன்மொழி திரைப்படங்களிலும் வெளுத்து வாங்கினார் காலம் சென்ற ஜோதிலட்சுமி. இவருடைய தங்கை ஜெயமாலினியும் இவரைப் போலவே ஐட்டம் சாங்ஸ் என்று சொல்லப்படும் அந்த கவர்ச்சி காட்டி நடிக்கக்கூடிய பாடல்களில் வெளுத்து வாங்கியவர். யார் ஜம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன், பல திரைப்படங்களில் நடிக்காத ஜெய்குமார். ஆம், இது மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இமயம். ஆம், இமயம். நடிப்பில் இமயம் யார்? சிவாஜி கணேசன் இந்த திரைப்படத்தில் ஹீரோ. அவருக்கு ஜோடியாக வித்தியாசமாக ஸ்ரீவித்யாவை முதன் முதலாக நடிக்க வைத்தார்கள். சிவாஜிக்கு ஜோடியாக கண்ணழகி ஸ்ரீவித்யா மற்றும் ஜெய் கணேஷ், மீரா, ரீனா, தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இமயம் திரைப்படத்தை. இமயம் திரைப்படத்தில் 1979 முக்தா பிலிம் சார்பில் வண்ணத்தில் இந்த திரைப்படம் தயாரித்து வெளியிடப்பட்டது. திரைப்படத்தின் பல காட்சிகளை நேபாளத்தில் படமாக்கியிருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியரசர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் ஒரு கலக்கு கலக்கியது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி எஸ் சசிரேகாவும் எஸ்பிபியும் பி எஸ் சசிரேகாவும் இணைந்து பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியோர் காலம் சென்ற ஜெய்கணேஷ் மற்றும் மீரா. ஜெய்கணேஷ் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் வாயிலாக கே பாலச்சந்தர் அவர்களால் 74 அந்த திரைப்படத்தில் நாயகியாக நடித்த சுஜாதாவின் அண்ணனாக நடித்திருந்தார் முதன் முதலில். அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் ஜெய்கணேஷ். துணை பாத்திரங்களிலும் நடித்தார். இந்த பாடல் காட்சியில் அவருக்கு ஜோடியாக நடித்த மீரா கே பாலச்சந்தர் அவர்களால் பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர். சரி, இமயம் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியர் வசனகர்த்தாவான பேராசிரியர் பட்டம் பெற்ற ஏ எஸ் பிரகாசம். திரைப்படத்தின் ஒளிப்பதிவை கவனித்தவர் என் பாலகிருஷ்ணன். முக்தா பிலிம்ஸ் திரைப்படம் என்று குறிப்பிட்டேன் அல்லவா, சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் பல திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் பின்னாட்களில் முதன் முதலில் சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் இயக்கிய திரைப்படம் 69 கருப்பு வெள்ளையில் வெளியான நிறைகுடம். அந்த திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் வாணிஸ்ரீ. நிறைகுடம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே பாலச்சந்தரின் ஆரம்பகால திரைப்படங்களில் அவரது ஆஸ்தான இசையமைப்பாளராக பணியாற்றிய வி குமார். வி குமார் இசையமைத்த ஒரே ஒரு சிவாஜியின் திரைப்படம் நிறைகுடம்.
எத்தனையோ திரைப்படங்களுக்கு இசையமைத்த வி குமார் புரட்சி நடிகர் எம்ஜிஆரின் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் இசையமைக்கவில்லை என்பது சற்று வருத்தத்தை தரும் விடயமாகும். இதோ இமயம் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி எஸ் சசிரேகா பாடிய பாடல் உங்களுக்காக. இமயம் கண்டேன் பொன் தொட்டில் கட்டும் நேவாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தேன் சுகங்கள் அழகு மிகு ரதங்கள் பெருமை மிகு மதங்கள்

அழகு மிகு ரதங்கள், பெருமை மிகு மதங்கள், இயற்கை

இமயம் கண்டே பொன் தொட்டில் கட்டும் நேபாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தேன் சுகங்கள் அழகு மிகு ரகங்கள் பெருமை மிகு மதங்கள்.

பழக ஒரு மாலை, இணைய ஒரு மாலை, நடனமிட சாலை, நல்லதொரு வேளை, இமயம் க

அழகு மிகு ரகங்கள், பெருமை மிகு மதங்கள். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முக்தா பிலிம்ஸின் இமயம். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். பாடலை ஆத்தவர் கவியர் சர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர், எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி எஸ் சசிரேகா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக, அதுவும் எஸ்பிபியின் டூயட் பாடல்கள் வழங்கியதை இட்டு மிக்க மகிழ்ச்சி. ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரியில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவன் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்.
1: டான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜங்கு பாடல்.
0: இதோ காட்டிலையில்

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியிலிருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இதோ பாடல் காட்டலையில்.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: என்னுக்கு இன்னொன்னு பேர் இருக்கு திரையில், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்.
1: கண்ணீரில் மட்டும் காதல் பொல்லாதது. இதோ பாடல் கட்டளையில்.
2: ஒன்ன நம்ப

0: உன்னை ஏமாற்றும்
1: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
2: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
1: மனம் பச்சை தண்ணி தான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர்காந்து குடமை பெண்ணே.
2: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
1: சக்கரை நிலவே பெண் நிலவே,
2: காணும் போதே கரைந்தாயே.
1: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவ நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில், சங்கர் மகாதேவன் குரலில், வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய்? இதோ பாடல்.
2: இல்லை

0: பாடல்.
1: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையே வா.
0: தினம் தூரம் வெகு தூரம், உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: போகிறான்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
2: நான் சிரித்தால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் தேஜ் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து

0: இடம் பெற்றுக் கொண்டு இருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனத்தனியே நான் காட்டு காட்டு நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகிறேன்.

0: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அன்னிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்.

0: கலங்கரைக்கு அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏ ரஹமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் கட்டளையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால் கதைப்போமா கதைப்போமா.
1: இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனினாநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

இதுவரை நேரமும் நேயர்கள் கனடாவிலிருந்து ஒளிபரப்பாகும் யுகம் வானொலியில் நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானலை வருவது சங்கீத ராகங்கள். இன்றைய சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியில் சங்கீத பாடல்களை அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு நேயர்கள் கேட்கலாம். இன்றைய சங்கீத ராகங்களின் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய பானு.

இன்னுமோர் சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

ಪದನಿ ಗತಿ ಧನಿ ಧ ಪದ ಪದ ಪದ ನಿಧ ಗತಿ ಧನಿ ಧ ಪದ ಪದ ನಿಧ ಗತಿ ಧನಿ ಧ

இந்திய சங்கீத ராகங்களின் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய பானு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத ராகங்கள், தொடரும் பாடல். சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல். சங்கீத ராகங்களை நிறைவு செய்ய வரும் பாடல்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானொலியில் வருவது காலை கதம்பம். இந்த நிகழ்ச்சியை நேயர்கள் கனடாவில் இருந்து ஒளிபரப்பாகும் யுகம் வானொலி ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை கதம்பத்தை ஆரம்பிக்க வருவது சுப்ரபாதம்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இந்த ஒளிபரப்பினை நீங்கள் கனடாவில் இருந்து ஒளிபரப்பாகும் யுகம் வானொலி ஊடாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் காலை கதம்பத்தில் மாதா சுப்ரபாதம் கேட்டீர்கள்.

0: முதிர் பழமாய் பழனியிலே அருளாய் பெரும் பொருளாய் மன இருளில் கெடும் முருகா அருமுகனே குருபரனே பரவணனே சண்முகனே அனுதினமும் முனை தொடவோர் ஆலயமும் வேண்டிலனே அகத்தினிலே மிக தெளிவாய் அமர் குறையும் அன்பரசே இகத்தினிலே இன்பமெல்லாம் என்னுயிரே நீ என்றோ என்னுயிரே நீ என்றோ என்னுயிரே நீ என்றோ.
1: சரி நேர்களே, இத்தோடு இன்றைய காலை கதம்ப நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் ஒரு காலை கதம்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அபி. நன்றி, வணக்கம் நேர்களே.

இசை சாரல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு ரவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானலையில் உங்களுடன் அன்புடன் மு ராஜன். இசைச்சாரல் நிகழ்வில் முதலில் வருவது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரம் SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் வாழ்வே மாயம் திரைக்காக இடம்பெறுகின்றது. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இதோ பாடலை கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து வருகிறது. பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலியின் இசை சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நட்சத்திரமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை பாடியவர் இன்றைய நட்சத்திரம் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி அடுத்து வருகின்ற பாடல் பாட்ஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் என்கின்ற பாடல். பாடலை கேளுங்கள்.

இசை சாரல் நிகழ்வில் ஒலித்தது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஒலித்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்து வருவது அன்றும் இன்றும். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்றும் இன்றும். அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் அன்று பாடிய பாடல், இதய கோயில் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா பாடிய இதயம் ஒரு கோயில்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகின்ற இன்று பாடிய பாடல் இசைஞான் இளையராஜா அவர்கள் மாரி திரைப்படத்துக்காக பாடிய பாடல் இதோ.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் வழங்கும் அன்றும் இன்றும். அடுத்து வருகின்ற அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பொட்டு வைத்த முகமோ. இதோ பாடலை கேளுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை சாரல் நிகழ்ச்சி. இசை சாரல் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சில திரை இசை பாடல்கள். இதோ திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டது இசை சாரல் நிகழ்ச்சி. மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம். வணக்கம் நேயர்களே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசைக்கோலங்கள். இசைக்கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் A.R. ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல் திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
0: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், P சுசீலா. இந்த பாடலுக்கான இசை AR ரகுமான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
2: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனா சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க நினைக்கிறீங்க?
3: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
2: ஒற்றை பெற்றோரா?
3: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. ஸோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? ஸோ இந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு. அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துக்கங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர், இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன? முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்டேன், ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தீரி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலைன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றதை விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்ம தான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்போ ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்தில் சொல்ல மாட்டாங்க. டவுனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேரை பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியாக இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில் வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
2: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
3: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. பிள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவர் மாதிரியே இருக்குது எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரர் சரியில்லை விட்டுட்டீங்க, இப்ப பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத தவிர்க்க முடியாத உறவுகள் தவிர்க்கக்கூடியவர்கள். இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு ரெண்டும் கட்டம் உறவு சேர்ப்பு இருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும் அது. கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கறதுக்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தான் லிவிங் டுகெதர் தான். இப்ப வந்து புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கே நீங்க பாத்துங்க மனைவி இறந்துட்டாங்க நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இதை பார்த்த அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
4: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
3: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் கன்ஃபார்ம் என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? சோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்கறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதை விட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சுனா யாராவது எடுத்துட்டு
4: போயிடும்.
3: ஆமா, சோ இதான் பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மன குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.
1: நீதானே எந்தன் பொன் வசந்தம்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கையொலி திரைப்படத்தில் இருந்து SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து SB பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சை உண்டு புஞ்சையுண்டு என்கின்ற பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 ஆண்டு மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்லது நேயர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடை பெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம்.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காற்றலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரியில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறதே உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவன் நீதானே. இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: தான் திரையில் அன்னிரு திசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜலங்கு பாடல்
0: இதோ காட்டிலையில்.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியிலிருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே, என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரெண்டை கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேர் இருக்கு தெரியல், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரியிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்.
1: கண்ணீரில் மட்டும் காதல் கொள்ளாதது. இதோ பாடல் கட்டளையில்.
2: ஒன்னா.

0: உன்னை ஏமாற்றும்.
1: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
2: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவன்ரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
1: மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர்காந்து குடமை பெண்ணே.
2: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
1: சக்கரை நிலவே பெண் நிலவே,
2: காணும் போதே கரைந்தாயே.
1: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவள் நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசைக்கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போன், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய்? இது பாடல்.
2: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம்

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதாள் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் தேஜ் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தூம் தூம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம்பெற்று கொண்டு இருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தன்னந்தனியே நான் காட்டு காட்டு நின்றேன், நிலைமை பொறு நிலைமை உன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகிறேன்.

0: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்.

0: அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏ ரஹமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் கட்டளையில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்போமா கதைப்போமா.
1: இதோ பாடல்.

0: மற்றும் கனடா யுகம் வானொலி.
1: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
0: இசை கோலத்தில்
1: உங்களை சந்திக்கும் வரை
0: வணக்கம் கூடி விடைபெறுவது
1: உங்கள் அன்பின் ஜலினாநாதன்
0: மற்றும் விச்சு நாதன்.
1: நன்றி, வணக்கம்.
0: அன்பான நேயர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இடைக்காலத்து பாடல்கள், அற்புதமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், இப்படியாக சிலவற்றை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். நிச்சயமாக இந்த பாடல்கள் அனைத்தும் பழைய நினைவுகளை உங்களுக்கு மீட்டித்தரும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க உங்களுக்காக நான் தரும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். 1978 வெளியான வண்ண திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புன்னகையரசி கே ஆர் விஜயா, அந்த காலத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் ஆகவில்லை, அவருக்கும் தெரிந்திராது தான் எதிர்காலத்தில் ஒரு மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக மிளிரப் போவேன் என்று. ஆம், நான் குறிப்பிடுவது ரஜினிகாந்த். அவருக்கு ஜோடியாக சுமித்ரா. இந்த பாடல் காட்சியில் ரஜினிகாந்தும் சுமித்ராவும். அடிக்கடி ஒலிக்காத பாடல்தான். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடலை. பாடலை எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் MS விஸ்வநாதன். ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்தை இயக்கியவர் தி யோகானந்த். பல்வேறுபட்ட சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் டி யோகானந்த். உங்களுக்கும் எந்தெந்த திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார் என்று அறிய ஆவலாக இருக்கும் தானே? 1955 காவேரி, 1962 வளர்பிறை, 1971 தங்கைக்காக, 1974 தாய் என்ற திரைப்படம், 1976 கிரகப்பிரவேசம், 1978 ஜெனரல் சக்கரவர்த்தி, 1979 பார்த்தால் நான் வாழ வைப்பேன், 1980 யமனுக்கு யமன், 1982 ஊருக்கொரு பிள்ளை, வா கண்ணாவா போன்ற திரைப்படங்கள், 1983 சுமங்கலி, 1984 சரித்திர நாயகன். இப்படியாக பல்வேறுபட்ட திரைப்படங்களை டி யோகானந்த், ஆமாம், சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இப்பொழுது உங்களுக்காக பாடல் ஒலிக்கப் போகின்றது ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்திலிருந்து.

நமது காதல் எங்கும் என்றும் காணாதது. அந்த கம்பனும் வேறெந்த கொம்பனும் இதுவரை கூறாதது. எந்த கவிஞனும் கலைஞனும் அவனவன் படைப்பினில் பாடாதது. நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

அதை கண்களும் நெஞ்சமும் கற்பனை செய்து பார்க்கின்றதோ, நமது காதல் எங்கும் என்றும் காணாததை.

ஜாலம் மணிமுத்திரையிட்டவன் சித்திரை தொட்டவன் பொல்லாதவன் இவன் இன்னமும் உன்னிடம் பஞ்சனை சாஸ்திரம் சொல்லாதவன் நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை எழுதியவர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ரஜினிகாந்த், சுமித்ரா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த இடைக்கால பாடல் அடிக்கடி ஒலிக்காத பாடல். இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். 1982 வெளியான ஊரும் உறவும் வண்ண திரைப்படத்தை தயாரித்தவர்கள் ஆமாம் லட்சிய தம்பதியான நடிப்பு சுடர் ஏ வி எம் ராஜனும் அவருடைய மனைவி புஷ்பலதாவும் இருவரும் இணைந்து எத்தனையோ திரைப்படங்களில் அசத்தியவர்கள். பின்பு தயாரிப்பாளர்களாக மாறி சில திரைப்படங்களை தயாரித்தார்கள். அதில் இது ஒரு திரைப்படம் ஊரும் உறவும். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். ஊரும் உறவும் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, சிவாஜியின் தம்பியாக நிழல்கள் ரவி, அவருக்கு ஜோடியாக ரஞ்சனி. யார் இந்த ரஞ்சனி என்றால், பின்பு இன்னொரு ரஞ்சனி என்ற நடிகை வந்தார் அல்லவா, இவர் கலா ரஞ்சனி, அதாவது நடிகை ஊர்வசியின் சகோதரி. நடிகை ஊர்வசியின் சகோதரிதான் காலம் சென்ற கல்பனா. மற்றும் ஏ வி எம் ராஜன் மற்றும் பலரும் ஊரும் உறவும் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். மேஜர் சுந்தரராஜன் இயக்கிய சிவாஜியின் மற்றொரு திரைப்படம் கல்தூண். அந்த திரைப்படத்திலும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் புன்னகை அரசி கே ஆர் விஜயா. ஊரும் உறவும் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலையே எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். இது ஒரு அசரீரி பாடல். காட்சியில் நால்வரையும் காட்டிச் செல்வார்கள். நால்வர் மீதும் கேமரா அப்படியே படம் பிடித்து கொண்டு செல்லும். யார் அந்த நால்வர்? சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, நிழல்கள் ரவி, ரஞ்சனி. இந்த திரைப்படம் ஏற்கனவே 81 சிரஞ்சீவி, சுதாகர், மாதவி, கவிதா ஆகியோர் நடிக்க எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வெளியான ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு. இதோ எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஊரும் உறவும் என்ற திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் உங்களுக்காக.

போயின்தான் தியாகத்தில் மறந்தான். வெள்ளை மல்லிகைகள் சிந்தும் புன்னகையில் விரசமும் தனிமையில் மறைத்திருந்தாள். வெள்ளை மல்லிகைகள் சிந்தும் புன்னகையில் இருவரும் உலகினை மறந்திருந்தார். புல்லாங்குழல் மொழி தமிழ்.

ஒளிமழை அமுதங்களே, அந்த வானிலவு இன்று தேனிலவு அழகிய ஒளிமழை அமுதங்களே, புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழ்.

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை யாத்தவர் காலம் சென்ற புலவர் புலமை பித்தன். பாடலுக்கு இசையமைத்தோர் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்காத இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜமும் அவருடைய கணவரான பிரபல பாடகர் ஏ எல் ராகவனும். 1980 வெளியான வண்ண திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி, எம் என் ராஜம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாடலுக்கு ஒருவர் வீதம். இந்த திரைப்படத்தில் 5 பாடல்களுக்கும் 5 இசையமைப்பாளர்கள் இசையமைத்த அதிசயம் நடைபெற்றது. டி ஆர் பாப்பா, சங்கர் கணேஷ், கே வி மகாதவன், ஜி கே வெங்கடேஷ் ஆகியோருடன் இளையராஜாவும் இசையமைத்திருந்தார். மொத்தம் 5 பாடல்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த பாடல் மோகன ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். ஒலிக்க இருக்கும் பாடலை யாத்தவர் புலவர் புலமை பித்தன். இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி மூவர் பாடியிருக்கின்றார்கள். காட்சியில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி. இது கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தில் அடிக்கடி ஒலிக்காத பாடல் உங்களுக்காக. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை எது புதுமை. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை எது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடும் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் 1000 கவிதைகள் எழுதிடும் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இளமை இனிமை இது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடும் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் 1000 கவிதைகள் எழுதிடும் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. பார்வை அழைப்பதும் பாவை தவிப்பதும் ஏனடி ஏனடி பைங்கிளியே. பார்வை

பாடல் குறி போடல் சுமை தேடல் கவி பாடல் புதுவித அனுபவமே அறிமுகம் அனுபவம் மதுசுகம் அழகன் மடியில் எனது உலகம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே இளமை இளமை இனிமை.

உருவானம் கருமேகம் மழை போலும் மலர் தூவும் மயிலாடும் குயில் கூவும் இவையாவும் திருமண எதிரொலிகள். முதல் முதல் இரவென வருவது மகிழ மனது நெகிழ வருக நான் ஒரு பொன்னவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை.

மனம் தாண்டம் தினம் தாண்டம் இதழ் செந்தும் ரசம் தாண்டம் பல இன்பம் பல தாண்டும் வரம் செந்தம் இவள் தரும் சீதனமோ பலவித சுகங்களின் தரிசனம் விழியும் மனமும் முருக வருக நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே இளமை இளமை இனிமை இது

0: ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி. பாடலை யாத்தவர் புலவர் புலமை பித்தன். ஆமாம், என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று மனக்கண்ணில் மனத்திரையில் தெரிகின்றது. அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், ஆனால் சிறந்த பாடல்கள், இனிய பாடல்கள், மேலடி பாடல்கள். இன்னமும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போனால் எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? இதோ கௌரி மனோகரி என்ற ராகத்தில் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அழகாக மெட்டு போட்ட பாடல். ஆம், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். குழந்தைகள் என்றாலே அனைவருக்கும் கொள்ளை ஆசை. மழலைகள் ஒரு பட்டாளமாக இங்கே. இதுதான் திரைப்படத்தின் தலைப்பு. 80ல் வெளியான இந்த வண்ண திரைப்படத்தை கே பாலச்சந்தர் தன்னுடைய கவிதாலயா நிறுவனம் சார்பாக தயாரித்தார், ஆனால் இயக்கவில்லை. ஆச்சரியப்படுவீர்கள், மழலை பட்டாளம் திரைப்படத்தை யார் இயக்கியவர் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் யார் தெரியுமா? பிரபல நடிகை லக்ஷ்மி. ஆம், அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தரின் பல திரைப்படங்களில் லக்ஷ்மி நடித்தும் இருக்கின்றார். நிறைய என்று கூற முடியாது, ஒரு சில திரைப்படங்கள் தான். சரி, நவகிரகம், எதிரொலி, இவையெல்லாம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆரம்ப காலங்களில் லக்ஷ்மி நடித்த திரைப்படங்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர். இங்கே ஒரு கேள்வி இருக்கின்றது, உங்களுக்குள்ளும் இந்த வினா எழலாம். அப்படியென்றால் தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர் யாராக இருப்பார்? ஆண்கள் தானே பொதுவாக இயக்குவது. ஆமாம், இதோ தமிழின், அதாவது தமிழ் மொழியில் என்று பார்த்தால் முதல் பேசும் படம் 1931 வெளியான காளிதாஸ். அதிலே நடித்தவர்கள் எல்லோரும் பெண்மொழி கலைஞர்கள் நடித்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த பாஷையில் சொந்த மொழியில் பேசினார்கள். தமிழ் நடிகர் தமிழில் பேசினார், தெலுங்கு நடிகர் தெலுங்கில் பேசினார், ஹிந்தி நடிகர் ஹிந்தியில் பேசினார். ஆக மொத்தத்தில் தமிழ் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக அது அமைந்தது. ஆனால் முதல் பேசும் படம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்து பார்த்தால் ஆலாம் ஆரா, அந்த திரைப்படம் தான் முதல் இந்தியாவின் பேசும் படம். மௌனப்படங்கள் முடிந்து இந்தியாவின் முதல் பேசும் படமாக அமைந்தது ஆலம் ஆரா. தமிழ் பேசும் படம் என்றால் காளிதாஸ். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரியாக நடித்தவர் காளிதாசன். கதை உங்களுக்கு தெரிந்த கதைதானே. பி ஜி வெங்கடேசன் காளிதாசாக நடித்திருந்தார். இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான எல் வி பிரசாத், மாபெரும் ஜாம்பவான், அவர் ஐயராக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரி டி பி ராஜலட்சுமி, அதாவது கதாநாயகி, திரைப்படத்தின் நாயகி. பி ஜி வெங்கடேசன் தான் காளிதாசனாக நடித்தவர். இந்த டி பி ராஜலட்சுமி என்ற நடிகை முதன் முதலில் மிஸ் கமலா என்ற ஒரு திரைப்படத்தை எத்தனையோ பணிகளை தானே செய்து உருவாக்குகிறார். அதாவது அவர் எழுதிய கதை கமலவல்லி என அவர் எழுதிய ஒரு நாவல் திரைப்படமாகின்றது மிஸ் கமலா என்ற பெயரில். அந்த திரைப்படத்தை தானே தயாரித்து, தானே கதை வசனம் எழுதி, தானே படத்தொகுப்பு அதாவது எடிட்டிங் வேலைகளை கவனித்து, திரைப்படத்தை இயக்கி, இசையமைத்து, கதாநாயகியாக நடித்தார். எப்படிப்பட்ட சாதனை அந்த காலத்தில் மிஸ் கமலா. ஆக மொத்தத்தில் டி பி ராஜலட்சுமி தான் முதல் பெண் இயக்குனர். இவர் நடித்த காளிதாஸ் திரைப்படத்தை இயக்கியவர் இவரல்ல, எச் எம் ரெட்டி என்பவர். சரிதானே? சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்திற்கு வருவோம். இயக்குனர் லக்ஷ்மி, இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர், கௌரி மனோகரி ராகத்தில் எஸ்பிபியும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் கன்னட மொழி இருமொழி படமாக தயாரிக்கப்பட்டது. ஆம், இந்த திரைப்படத்தில் கன்னட நடிகர் விஷ்ணுவர்தனும் சுமித்ராவும் நடித்திருந்தார்கள். ஏற்கனவே கன்னட நடிகர் விஷ்ணுவர்தன் ஸ்ரீதர் அவர்களால் அலைகள் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக 73 அறிமுகமானவர் தமிழுக்கு. மழலைப்பட்டாளம் திரைப்படத்திற்கு தமிழ் வசனங்கள் எழுதியவர், தமிழ் திரைப்படத்தின் வசனங்கள் எழுதியவர் விசு. கண்ணதாசன் எழுதிய பாடல். ஏற்கனவே இந்த கதை 1968 வெளியான அமெரிக்கன் பிலிம், இங்கிலீஷ் பிலிம் யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ், யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ் என்ற திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு மழலை பட்டாளம். சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்தில் எஸ்பிபி வாணிஜிராம் பாடிய பாடலை இப்பொழுது உங்களுக்காக வழங்குவதில் மகிழ்ச்சி.
1: Mmm.

அவை ஆனாலும் என்னுள்ளம் ஊமை. கண் முன்பு அழகான ஆண்மை நான் கல்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? சரி, அப்படியே நலமாக இருந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்து மகிழுங்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் பாடகரும் நடிகரும் இசையமைப்பாளருமான காலம் சென்ற மலேசியா வாசுதேவன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்க, மற்றும் ஷோபா, குமாரி ராஜி மற்றும் பலரும் சாமந்திப்பூ திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலேசியா வாசுதேவன் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். இவர் இசையமைத்த மற்றொரு திரைப்படம் பாக்கு வெத்திலை. பாக்கு வெத்திலை. சாமந்திப்பூ திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடல் காட்சியில் சிவகுமார், ஷோபா. சாமந்திப்பூ திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கே எஸ் மாதங்கன். கே எஸ் மாதங்கன் இயக்கிய மற்றொரு திரைப்படம் இதே 1980 வெளியான பொன்னகரம். பொன்னகரம் திரைப்படத்தில் சரத்பாபுவும் ஷோபாவும் நடித்திருந்தார்கள். ஆமாம், நடிகை ஷோபா குழந்தை நட்சத்திரமாக மகாலட்சுமி என்ற பெயரில் பல திரைப்படங்களில் நடித்தவர் பின்பு ஷோபா என்ற பெயரில் நடித்தார். 1979 வெளியான பாடல்கள் இல்லாத சங்கர் கணேஷ் இசையமைக்க, துரை இயக்கிய பசி என்ற திரைப்படத்தின் வாயிலாக அகில இந்திய சிறந்த நடிகை என ஷோபா ஊர்வசி பட்டம் பெற்று கௌரவிக்கப்பட்டார். அந்த திரைப்படத்தில் பாடல்களே இல்லை. ஆம், அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என யாராவது தெரிவானால் அவருக்கு ஊர்வசி பட்டம் கொடுக்கும் இந்திய அரசு. அகில இந்திய ரீதியில் யாராவது சிறந்த நடிகர் என தெரிவானால் அவரை பாரத் பட்டம் கொடுத்து கௌரவிக்கும் இந்திய அரசு. அகில இந்தியாவின் சிறந்த குடிமகன் அல்லது குடிமகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கும் உயரிய விருது பாரத ரத்னா விருது. சினிமாவை பொறுத்தவரையில் சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் கௌரவ பட்டம் எதுவென்றால் தாதா சாஹேப் பால்கே விருது. தாதா சாஹேப் பால்கே விருது. இவர் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் என பன்முகத்திறமை கொண்டவர் தாதா சாஹேப் பால்கே. 1913 ஆண்டு முழு நீள முதல் மௌன படத்தை தயாரித்து இயக்கியவர் இவர். 1913 முதன் முதலில் முழு நீள முதல் மௌன படத்தை, மௌனப்படம் அதாவது சைலண்ட் மூவி. அதனால் அவரை கௌரவிக்கும் முகமாக சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் விருது என்னவென்றால் அகில இந்திய விருது தாதா சாஹேப் பால்கே விருது. சிலர் பெற்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த விருதை பெற்றுக்கொண்டதை. ஆமாம், நடிகர் திலகம் கூட இந்த விருதை பெற்றுக்கொண்டவர், ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டவர். இப்படியாக பலரையும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். சரி, சாமந்திப்பூ திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜா பாடிய பாடல்
புலமைப்பித்தன் எழுதியது, மலேசியா வாசுதேவன் இசையமைத்தது. பாடலை கேட்கலாமா?

மாலை வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ தேவை நானா நானா. மாலை வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ.

அடிமானே இதோ தேவை தேனோடை இது மேலாடை வெறும் நூலாடை இனி நானாடை நூலாடை.

ஹரிமாறன் பூஜை அடினானே, இதோ இதோ தேவை நானான. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடலை எழுதியவர் புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மலேசியா வாசுதேவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள், எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நான் தரும் இந்த பாடல் உங்களை மகிழ்விக்க எது தெரியுமா? இதுதான். கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில் முத்தம் பதிந்தது மலை மேலே, உன்முதல் முத்தம் பதிந்ததன் இதழ் மேலே. கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே, மூகில் முத்தம்

ரகசியம் வெளிப்படுமோ, இளமையின் அதிசயம் புலப்படுமோ? இரவினில் ரகசியம் வெளிப்படுமோ, இளமையின் அதிசயம் புலப்படுமோ?

அடிக்கடி ஒலிக்காத அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏர் யம்புலிங்கம். ஏர் யம்புலிங்கம் 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா, திரைப்படத்தின் இயக்குனர் எம் எஸ் கோபிநாதன். யார் யம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகி ஆடலழகி ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமி அந்த காலங்களில் 63 வாக்கில் வானம் பாடி, பெரிய இடத்து பெண் போன்ற திரைப்படங்களில் அறிமுகமாகி பின்பு பெரிய அளவில் ஒரு கதாநாயகியாக நடிக்க முடியாமல் போய்விட்டாலும் ஐட்டம் சாங் என்று கூறுவார்கள் தானே, கவர்ச்சி காட்டி நடிக்கும் பாடல் காட்சிகள், ஒரு துணை நடிகையாக என பன்மொழி திரைப்படங்களிலும் வெளுத்து வாங்கினார் காலம் சென்ற ஜோதிலட்சுமி. இவருடைய தங்கை ஜெயமாலினியும் இவரைப் போலவே ஐட்டம் சாங்ஸ் என்று சொல்லப்படும் அந்த கவர்ச்சி காட்டி நடிக்கக்கூடிய பாடல்களில் வெளுத்து வாங்கியவர். யார் ஜம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன், பல திரைப்படங்களில் நடிக்காத ஜெய்குமார். ஆம், இது மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இமயம். ஆம், இமயம். நடிப்பில் இமயம் யார்? சிவாஜி கணேசன் இந்த திரைப்படத்தில் ஹீரோ. அவருக்கு ஜோடியாக வித்தியாசமாக ஸ்ரீவித்யாவை முதன் முதலாக நடிக்க வைத்தார்கள். சிவாஜிக்கு ஜோடியாக கண்ணழகி ஸ்ரீவித்யா மற்றும் ஜெய் கணேஷ், மீரா, ரீனா, தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இமயம் திரைப்படத்தை. இமயம் திரைப்படத்தில் 1979 முக்தா பிலிம் சார்பில் வண்ணத்தில் இந்த திரைப்படம் தயாரித்து வெளியிடப்பட்டது. திரைப்படத்தின் பல காட்சிகளை நேபாளத்தில் படமாக்கியிருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியரசர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் ஒரு கலக்கு கலக்கியது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி எஸ் சசிரேகாவும் எஸ்பிபியும் பி எஸ் சசிரேகாவும் இணைந்து பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியோர் காலம் சென்ற ஜெய்கணேஷ் மற்றும் மீரா. ஜெய்கணேஷ் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் வாயிலாக கே பாலச்சந்தர் அவர்களால் 74 அந்த திரைப்படத்தில் நாயகியாக நடித்த சுஜாதாவின் அண்ணனாக நடித்திருந்தார் முதன் முதலில். அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் ஜெய்கணேஷ். துணை பாத்திரங்களிலும் நடித்தார். இந்த பாடல் காட்சியில் அவருக்கு ஜோடியாக நடித்த மீரா கே பாலச்சந்தர் அவர்களால் பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர். சரி, இமயம் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியர் வசனகர்த்தாவான பேராசிரியர் பட்டம் பெற்ற ஏ எஸ் பிரகாசம். திரைப்படத்தின் ஒளிப்பதிவை கவனித்தவர் என் பாலகிருஷ்ணன். முக்தா பிலிம்ஸ் திரைப்படம் என்று குறிப்பிட்டேன் அல்லவா, சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் பல திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் பின்னாட்களில் முதன் முதலில் சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் இயக்கிய திரைப்படம் 69 கருப்பு வெள்ளையில் வெளியான நிறைகுடம். அந்த திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் வாணிஸ்ரீ. நிறைகுடம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே பாலச்சந்தரின் ஆரம்பகால திரைப்படங்களில் அவரது ஆஸ்தான இசையமைப்பாளராக பணியாற்றிய வி குமார். வி குமார் இசையமைத்த ஒரே ஒரு சிவாஜியின் திரைப்படம் நிறைகுடம்.
எத்தனையோ திரைப்படங்களுக்கு இசையமைத்த வி குமார் புரட்சி நடிகர் எம்ஜிஆரின் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் இசையமைக்கவில்லை என்பது சற்று வருத்தத்தை தரும் விடயமாகும். இதோ இமயம் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி எஸ் சசிரேகா பாடிய பாடல் உங்களுக்காக. இமயம் கண்டேன் பொன் தொட்டில் கட்டும் நேவாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தேன் சுகங்கள் அழகு மிகு ரதங்கள் பெருமை மிகு மதங்கள்

அழகு மிகு ரகங்கள், பெருமை மிகும் மதங்கள். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முக்தா பிலிம்ஸின் இமயம். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர், எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி எஸ் சசிரேகா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக, அதுவும் எஸ்பிபியின் டூயட் பாடல்கள் வழங்கியதை இட்டு மிக்க மகிழ்ச்சி. ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

இதுவரை நேரமும் நேயர்கள் கனடாவிலிருந்து ஒளிப வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா ஜுகம் வானொலி.

நிகழ்ச்சிகள் வரிசையில் வானலை வருவது சங்கீத ராகங்கள். இந்திய சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியில் சங்கீத பாடல்களை அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு நேயர்கள் கேட்கலாம். இந்திய சங்கீத ராகங்களின் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய பானு.

மீண்டும் இன்னுமோர் சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

இந்திய சங்கீத ராகங்களின் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய பானு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத ராகங்கள், தொடரும் பாடல். சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல். சங்கீத ராகங்களை நிறைவு செய்ய வரும் பாடல்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானொலியில் வருவது காலை கதம்பம். இந்த நிகழ்ச்சியை நேயர்கள் கனடாவில் இருந்து ஒலிபரப்பாகும் யுகம் வானொலி ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை கதம்பத்தை ஆரம்பிக்க வருவது சுப்ரபாதம்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இந்த ஒளிபரப்பினை நீங்கள் கனடாவில் இருந்து ஒளிபரப்பாகும் யுகம் வானொலி ஊடாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் காலை கதம்பத்தில் மாதா சுப்ரபாதம் கேட்டீர்கள்.

முதிர் பழமாய் பழனியிலே அருளாய் பெரும் பொருளாய்.

நேயர்களே, இத்தோடு இன்றைய காலை கதம்ப நிகழ்ச்சியை நிறைவு செய்து மீண்டும் ஒரு காலை கதம்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அபி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நீங்கள் கேட்கவிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல் திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
0: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், P சுசீலா. இந்த பாடலுக்கான இசை AR ரஹ்மான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இதுவரை ராகங்கள் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
1: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனால் சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மனரீதியா பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
1: ஒற்றை பெற்றோரா?
2: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. ஸோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? ஸோ இந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்து, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு, அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துக்கங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர், இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன? முதல்ல

0: அவங்களுக்கு உண்டான குணாதிசயங்கள், லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பார்த்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்போ இங்கே உட்காந்துக்கும் போது சில பேரை கேட்டேன், ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தீரி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலைன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றதை விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்ம தான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்ப ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்துல சொல்ல மாட்டாங்க. டவுன்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேரை பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியா இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களை என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
1: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
0: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. பிள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவர் மாதிரியே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரு சரியில்லை, விட்டுட்டீங்க, இப்ப பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத. தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள். இந்த ரெண்டு நடுமத்தில் ஒரு ரெண்டும் கட்டம் உறவு சேர்ப்பு இருக்கு. அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும். அது கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கறதுக்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அது ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே. சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு, அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தா லிவிங் டுகெதர் தான். இப்ப புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர். இப்ப இங்கே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சோ அதுக்காக தான் கல்யாணம்ன்ற ஒன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னே தெரியறது இல்ல. இன்னொன்னு, இந்த குரூப்ல ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்த அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க.
1: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
0: இப்ப வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் கன்ஃபார்ம் என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? சோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்கறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதோட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம்,

இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தையும் கொடுத்துட்டீங்கன்னா பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இதனாலதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதை விட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தையும் கொடுத்துட்டீங்கன்னா

நீங்கள் கேட்கவிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் முதலில் வருவது ராகங்களை அடிப்படையாக வைத்து இசையமைக்கப்பட்ட திரைப்பட பாடல்கள். அந்த வகையில் 1997 வெளியான மின்சார கனவு என்கின்ற திரையில் இருந்து இசைப்பியல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே என்கின்ற பாடல். இந்த பாடல் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல். இங்கே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல்திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
0: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ்.
1: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. இந்த பாடலுக்கான இசை ஏ ஆர் ரகுமான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
1: இதுவரை ராகங்களில் அமைந்த பாடலை கேட்ட நீங்கள் மனநல மருத்துவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் கூறும் சிங்கிள் பேரண்ட்ஸ், தனிமைப்படுத்தப்பட்ட பெற்றோர் பிள்ளை வளர்ப்பு பற்றிய சிறு கருத்துக்களை இப்போது கேளுங்கள்.
2: சிங்கிள் பேரண்டா இருக்கும் போது எல்லாரும் குழந்தைகள் என்னவாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றியே பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க, அந்த சிங்கிள் பேரண்ட். ஆனால் சிங்கிள் பேரண்ட் எந்த வகையில மனரீதியா பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
3: இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்றதே ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தை. தமிழ்ல என்னன்னு சொல்றது சிங்கிள் பேரண்ட்?
2: ஒற்றை பெற்றோரா?
3: ஒற்றை பெற்றோரான்னு நீங்க கேக்குறீங்க. சோ ஒற்றை பெற்றோர்னு சொன்னா அப்ப ரெண்டு பெற்றோர் மூணு பெற்றோர்னு இருக்குதா? சோ இந்த சிங்கிள் பேரண்ட் பேரண்டிங் ரெண்டு வார்த்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்துல கிடையாது. தாய்மை இருக்குது, தந்தைமை இருக்குது, ஃபாதர்ஹுட் மதர்ஹுட் இருக்குது இங்கிலீஷ்ல. பேரண்டிங்ன்றதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்துல குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கூட்டாக தான் நடந்திருக்குது, ஒரு தனிப்பட்ட நபரால் நடத்தப்படவில்லை. இந்த சிங்கிள் பேரண்ட்ன்றது இப்பதான் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்ப எப்படி இந்த லிவிங் டுகெதர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப இந்த கூட்டு குடும்பங்கள் போயிடுச்சு, அது இதெல்லாம் உளவியல் ரீதியா ஒரு குழந்தை வளர்வதற்கு ஃபாதர் ஃபிகர் மதர் ஃபிகர் தான் தேவை. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துங்க, ரொம்ப வெற்றிகரமான மனிதர்கள்னு பேசப்படுற அவ்வளோ பேருமே சிங்கிள் பேரண்ட் தான். நீங்க ஏதாவது ஒரு தலைவர், இதுக்கு முன்னால் இருந்தவங்களோ வெற்றிகரமான தமிழகத்துல முதல் நம்பர் ஒன்னா இருந்தவங்களை கேட்டு பாருங்க, அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும், அப்பாவை பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, இவங்க நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னா என்னமோ ஒரு படி குறைவாகவோ அல்லது ஏதோ ஒரு களங்கமான வார்த்தையாகவோ பார்க்கப்படுது. முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நீங்க எல்லாரும் விடணும். பேரண்ட்னா அது சிங்கிளா இருந்தா என்ன, மல்டிபிளா இருந்தா என்ன? முதல்ல பேரண்டா இருக்கிறதுக்கு உண்டான குணாதிசயங்கள் லட்சணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது இருந்தா போறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்புல மிக மிக முக்கியமாக கருதப்படும் காலம் வந்து முதல் 1000 நாட்கள். முதல் 1000 நாட்கள் எப்படி நீங்க குரூம் பண்றீங்களோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் மேல போறது. இந்த நிறைய பெற்றோர்கள் இந்த முதல் 1000 நாட்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை பத்தி கவலைப்படுறாங்க. அதாவது வரலாறு படி எடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம்ன்றது வந்து ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்ப இங்க உட்கார்ந்துக்கும் போது சில பேரை கேட்டேன், ஏன் மேரேஜ்ன்றது இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க ஒரு துணை அல்லது ஒரு எனக்காக ஒரு ஆள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமணம் வந்து நமக்காக ஏற்பட்டதல்ல. உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் பிறந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதுவே அதை பார்த்துக்கும், நடந்து போய் தேடி தேடுறதோ பால் குடிக்கிறதோ எதை வேணாலும் செஞ்சுக்கும். மனிதன் குழந்தை மட்டும்தான் முதல் 3 வருஷத்துக்கு யாராவது அவங்கள ஊட்டி வளர்த்தாக்கணும். அந்த வளரலன்னா அந்த குழந்தை சர்வைவ் ஆக முடியாது. குழந்தை கத்துமே ஒழிய தேடி போய் பால் குடிக்காது, தேடி போய் இறை தேடாது, தேடி போய் தன்னை பாதுகாத்துக்காது. நிறைய இடத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளே மனைவின்னு சொல்றதை விட என் குழந்தையின் தாயார்னு சொல்றதுல பெருமை அடையணும்னு நான் கேட்டுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து உருவாக்குனதுக்கு அடையாளம் நம்மதான். நீங்க வந்து குழந்தையின் தாயார்னு பெருமைப்படுங்க. இப்ப ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா, கிராமத்து பக்கம் நிறைய பேர் சொல்லுங்கன்னா எப்படி அடையாளம் சொல்லுவாங்கன்னா, அந்த ராமாயோட பையன், காத்தாடியோட பையன், அலமேலு பையன் தான் சொல்லுவாங்க. யாருமே அப்பம் பேரை பார்த்து கிராமத்துல சொல்ல மாட்டாங்க. டவுன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்பம் பேர் பார்த்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு கலாச்சார வேறுபாடு. அம்மாவுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள். இவங்க யாருமே தனியா இருக்கிறது அப்படின்றத என்ன வகையில வருதுன்னா, பொருளாதார ரீதியாக பொறுப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் இங்க இருக்கிறவங்களே என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் உன்னை பாத்துக்குவேன் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. நான் உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் என்ன சொல்லுது, நான் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாக இருக்க முடியாது.
2: எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது.
3: ஆமா, எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க கூடாது. வாழ்க்கையில ரெண்டு முக்கியம், எது தேவை எது விருப்பம்னு இருக்குது. புள்ளைக்கு தேவையானதை இவர்கள் கொடுக்க வேண்டும். விருப்பமானதை கொடுக்கறதுனால புள்ள சரியா வளராது. இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விருப்பமானதை கொடுத்துட்டா பிள்ளைங்க வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு மிக முக்கியமானது என்னன்னா, உறவு முறை. தவிர்க்கக்கூடிய உறவுகள், தவிர்க்க முடியாத உறவுகள். தவிர்க்கக்கூடிய உறவுகள் அப்படின்றது நாம எல்லாருமே தவிர்க்கக்கூடிய உறவுகள். தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படின்றது பெற்றோர் பிள்ளைகள். நீங்க என்ன பண்ணாலும் அதை தவிர்க்கவே முடியாது. இங்கேயே சில தாய்மார்களோ பெற்றோர்கள் சொல்றாங்க, அவரை மாதிரியே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. சரி, வீட்டுக்காரர் சரியில்லை, விட்டுட்டீங்க, இப்ப பையன் என்ன பண்ண போறீங்க, பொண்ணு என்ன போறீங்க, விட முடியாத. தவிர்க்க முடியாத உறவுகள், தவிர்க்கக்கூடியவர்கள், இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில் ஒரு ரெண்டும் கட்டான உறவு சேர்ப்பு இருக்கு, அதுதான் கணவன் மனைவி உறவு. தவிர்க்கக்கூடிய உறவும் தவிர்க்க முடியாத உறவுகளும் அது. கணவன் மனைவி உறவு வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைய வளர்க்கத்திற்காக சமூகம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல லிவிங் டுகெதர் தானே, சங்க காலத்துல நான் கல்யாணமா இருந்துச்சு, அப்பெல்லாம் ஆரம்பத்துல மனுஷன் பிறந்தா லிவிங் டுகெதர் தான். இப்ப புதுசா கண்டுபிடிப்பு மாதிரி நாகரிக வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. திருமணம் தான் நாகரிக வளர்ச்சி. இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறதுக்காக தான் திருமணம். அதுல ஏன் ரெண்டு பேர் அப்படின்னா, ஏன் அம்மா மட்டும் பாத்துக்கலாம் இல்ல, மதரே போதுமே, தாய் அன்புதான் சிறப்பா இருக்குதுல்ல. ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர், இப்ப இங்கேயே நீங்க பாத்துங்க, மனைவி இறந்துட்டாங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்காக தான் கல்யாணன்ற ஒன்று ரெக்ககனைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணது சமூகம். நிறைய பேருக்கு இதுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னே தெரியறது இல்லை. இன்னொன்று, இந்த குரூப்பில் ஒரு வித்தியாசமான இது என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு 4-5 பேர் வந்து என்னுடைய அம்மாவும் இப்படி தான் இருந்தாங்க.
4: எனக்கு அது தோணுச்சு, என்னுடைய நான் ஒரு சிங்கிள் பேரண்டெல்லாம் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு பல சிங்கிள் பேரண்ட் சொன்னாங்க.
3: இப்போ வந்து லேட்டஸ்டா இருக்கிற ஸ்டடிஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாக்கா இது வளர்க்கிறது என்னன்னா, டைவர்ஸே ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு வந்துருமோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா குடும்பங்களிலேயே வந்துகிட்டு இருக்குது, புரியுதா? ஸோ இவங்க இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வளர்க்குறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கஷ்டம் சிரமம்ன்ற வார்த்தை எப்போ யூஸ் வரும்ன்றன்னா, என்னால் முடியாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும் போது அது கஷ்டம், எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது கஷ்டம். இது மூணு இருந்ததுனாதான் அது வந்து சிரமம். எனக்கு நான் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன, அதை விட கஷ்டம் உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. அதையே பிரியமா பண்ணிக்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்ன, இவங்க போன பிறகு எனக்கு கஷ்டம். இப்ப பிள்ளைய படிக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க, படிக்க வைக்கிறதோ டிகிரி வாங்குறதோ ஒரு தேவை கிடையாது. அவனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் தேடிட்டு போவான். நீங்க சொத்தை கொடுத்துட்டு போய் இவனுக்கு தைரியம் துணிச்சல்னா யாராவது எடுத்துட்டு
4: போயிடும், எடுத்துக்குவான்.
3: ஆமா, ஸோ இதைதான் பெற்றோர்கள் வந்து பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு தாழ்வோ அல்லது மனக்குறையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் நீயா. பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ், பாடலை பாடியவர்கள் SB பாலசுப்ரமணியம், வாணியேராம். இதோ பாடலை கேளுங்கள். அன்று நதி மீது நீராடிய கண்ணன், இன்று ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளமாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1982 வெளியான நினைவெல்லாம் நித்யா என்கின்ற திரைக்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய நீ தானே என் பொன் வசந்தம் என்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ்.
1: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 1984 வெளியான சலங்கையொலி திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய இது மௌனமான நேரம் என்கின்ற பாடலை கேட்கவிருக்கின்றீர்கள். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1986 வெளியான விக்ரம் திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய மீண்டும் மீண்டும் வா என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

சர்வதேச தமிழ் வானொலியூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசைக்கோலங்களில் அடுத்து வருகின்ற பாடல் 1988 வெளியான உன்னால் முடியும் தம்பி என்கின்ற திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நஞ்சையுண்டு புஞ்சையுண்டு என்கின்ற பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ். இசை கோலங்கள் நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இசை கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல், ஒரு பொன்மானை நான் பாட தகுதி மிதோம். இந்த பாடல் 1986 ஆண்டு மைதிலி என்னை காதலி என்கின்ற திரைக்காக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ராஜேந்தர்.

0: இதுவரை நீங்கள் கேட்டது இசை கோலங்கள். நல்லது நேயர்களே, மீண்டும் ஒரு தடவை இது போன்றதொரு இசை கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடை பெறுவது உங்கள் அன்பின் மு. ராஜலிங்கம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் தொடர்ந்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வழமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன

கட்டிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இடைக்காலத்து பாடல்கள், அற்புதமான பாடல்கள், அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், இப்படியாக சிலவற்றை உங்களுக்காக நான் வழங்கப் போகின்றேன். நிச்சயமாக இந்த பாடல்கள் அனைத்தும் பழைய நினைவுகளை உங்களுக்கு மீட்டித்தரும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க உங்களுக்காக நான் தரும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். 1978 ஆண்டு வெளியான வண்ண திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், புன்னகை அரசி கே ஆர் விஜயா, அந்த காலத்தில் அவர் சூப்பர் ஸ்டார் ஆகவில்லை, அவருக்கும் தெரிந்திராது தான் எதிர்காலத்தில் ஒரு மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக மிளிரப் போவேன் என்று. ஆம், நான் குறிப்பிடுவது ரஜினிகாந்த். அவருக்கு ஜோடியாக சுமித்ரா. இந்த பாடல் காட்சியில் ரஜினிகாந்தும் சுமித்ராவும். அடிக்கடி ஒலிக்காத பாடல்தான். எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடலை. பாடலை எழுதியவர் வாலிப கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்தை இயக்கியவர் தி யோகானந்த். பல்வேறுபட்ட சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர் டி யோகானந்த். உங்களுக்கும் எந்தெந்த திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார் என்று அறிய ஆவலாக இருக்கும் தானே? 1955 காவேரி, 1962 வளர்பிறை, 1971 தங்கைக்காக, 1974 தாய் என்ற திரைப்படம், 1976 கிரகப்பிரவேசம், 1978 ஜெனரல் சக்கரவர்த்தி, 1979 பார்த்தால் நான் வாழ வைப்பேன், 1980 யமனுக்கு யமன், 1982 ஊருக்கொரு பிள்ளை, வா கண்ணாவா போன்ற திரைப்படங்கள், 1983 சுமங்கலி, 1984 சரித்திர நாயகன். இப்படியாக பல்வேறுபட்ட திரைப்படங்களை டி யோகானந்த், ஆமாம், சிவாஜியின் திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இப்பொழுது உங்களுக்காக பாடல் ஒலிக்கப் போகின்றது ஜஸ்டிஸ் கோபிநாத் திரைப்படத்திலிருந்து.

நமது காதல் எங்கும் என்றும் காணாதது. அந்த கம்பனும் வேறெந்த கொம்பனும் இதுவரை கூறாதது. எந்த கவிஞனும் கலைஞனும் அவனவன் படைப்பினில் பாடாதது. நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

ராமல் சீதராமல் கொடுப்பாளி அன்னம். நமது காதல் எங்கும் என்றும் காடாதது.

அதை கண்களும் நெஞ்சமும் கற்பனை செய்து பார்க்கின்றதோ, நமது காதல் எங்கோ என்றும் காணாததை.

ஜாலம் மணிமுத்திரையிட்டவன் சித்திரை தொட்டவன் பொல்லாதவன் இவன் இன்னமும் உன்னிடம் பஞ்சனை சாஸ்திரம் சொல்லாதவன் நமது காதல் எங்கும் என்றும் காணாதது.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். பாடலை எழுதியவர் வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். காட்சியில் ரஜினிகாந்த், சுமித்ரா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த இடைக்கால பாடல் அடிக்கடி ஒலிக்காத பாடல். இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். 1982 வெளியான ஊரும் உறவும் வண்ண திரைப்படத்தை தயாரித்தவர்கள், ஆமாம், லட்சிய தம்பதியான நடிப்புச் சுடர் ஏவிஎம் ராஜனும் அவருடைய மனைவி புஷ்பலதாவும் இருவரும் இணைந்து எத்தனையோ திரைப்படங்களில் அசத்தியவர்கள். பின்பு தயாரிப்பாளர்களாக மாறி சில திரைப்படங்களை தயாரித்தார்கள். அதில் இது ஒரு திரைப்படம், ஊரும் உறவும். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். ஊரும் உறவும் திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், அவருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா, சிவாஜியின் தம்பியாக நிழல்கள் ரவி, அவருக்கு ஜோடியாக ரஞ்சனி. யார் இந்த ரஞ்சனி என்றால், பின்பு இன்னொரு ரஞ்சனி என்ற நடிகை வந்தார் அல்லவா, இவர் கலா ரஞ்சனி, அதாவது நடிகை ஊர்வசியின் சகோதரி. நடிகை ஊர்வசியின் சகோதரிதான் காலம் சென்ற கல்பனா. மற்றும் ஏவிஎம் ராஜன் மற்றும் பலரும் ஊரும் உறவும் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். திரைப்படத்தை இயக்கியவர் நடிகர் மேஜர் சுந்தரராஜன். மேஜர் சுந்தரராஜன் இயக்கிய சிவாஜியின் மற்றொரு திரைப்படம் கல்தூண். அந்த திரைப்படத்திலும் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் புன்னகை அரசி கே ஆர் விஜயா. ஊரும் உறவும் திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். இந்த பாடலையே எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். இது ஒரு அசரீரி பாடல். காட்சியில் நால்வரையும் காட்டிச் செல்வார்கள். நால்வர் மீதும் கேமரா அப்படியே படம் பிடித்துக் கொண்டு செல்லும். யார் அந்த நால்வர்? சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, நிழல்கள் ரவி, ரஞ்சனி. இந்த திரைப்படம் ஏற்கனவே 81 சிரஞ்சீவி, சுதாகர், மாதவி, கவிதா ஆகியோர் நடிக்க எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வெளியான ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு. இதோ எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல் ஊரும் உறவும் என்ற திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் உங்களுக்காக. புல்லாங்குழல் மொழி தமிழ், தமிழ், தமிழென பூவை இதழ் முத்து

நகையில் வீரசமும் தனிமையில் மறைத்திருந்தாய். வெள்ளை மல்லிகைகள் செந்தும் பொன்னகையில் இருவரும் உலகினை மறந்திருந்தார்.

அழகிய ஒளிமழை அமுதங்களே, அந்த வானிலவு இன்று தேனிலவு. அழகிய ஒளிமழை அமுதங்களே, புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் தமிழ்.

கேட்ட அந்த அபூர்வமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஊரும் உறவும். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம். பாடலை யாத்தவர் காலம் சென்ற புலவர் புலமைப்பித்தன். பாடலுக்கு இசையமைத்தோர் கவிஞர் வழங்கிய தேவரின், சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்காத இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் நான், ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தை தயாரித்தோர் பழம்பெரும் நடிகை எம் என் ராஜமும் அவருடைய கணவரான பிரபல பாடகர் ஏ எல் ராகவனும். 1980 வெளியான வண்ண திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்தில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி, எம் என் ராஜம் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். பாடலுக்கு ஒருவர் வீதம். இந்த திரைப்படத்தில் 5 பாடல்களுக்கும் 5 இசையமைப்பாளர்கள் இசையமைத்த அதிசயம் நடைபெற்றது. டி ஆர் பாப்பா, சங்கர் கணேஷ், கே வி மகாதவன், ஜி கே வெங்கடேஷ் ஆகியோருடன் இளையராஜாவும் இசையமைத்திருந்தார். மொத்தம் 5 பாடல்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த பாடல் மோகன ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தின் இயக்குநர்கள் தேவராஜ் மற்றும் மோகன். ஒலிக்க இருக்கும் பாடலை யாத்தவர் புலவர் புலமைப்பித்தன். இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி மூவர் பாடியிருக்கின்றார்கள். காட்சியில் சரத் பாபு, ஸ்ரீபிரியா, வடிவுக்கரசி. இது கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தில் அடிக்கடி ஒலிக்காத பாடல் உங்களுக்காக.

நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை எது புதுமை. நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை எது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ. பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. பார்வை அழைப்பதும் பாவை தவிப்பதும் ஏனடி ஏனடி பைங்கிளியே. பார்வை

குறி போடல் சுவை தேடல் கவி பாடல் புதுவித அனுபவமே அறிமுகம் அனுபவம் மதுசுகம் அழகன் மடியில் எனது உலகம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே இளமை இளமை இனிமை.

மழை போலும் மலர் தூவும் மயிலாடும் குயில் கூவும் இவையாவும் திருமண எதிரொலிகள். முதல் முதல் இரவென வருவது மகிழ மனது நெகிழ வருக நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை.

மனம் தாண்டும் தினம் தாண்டும் இதழ் செந்தும் ரசம் தாண்டும் பல இன்பம் பல தாண்டும் வரம் செந்தம் இவள் தரும் சீதனமோ பலவித சுகங்களின் தரிசனம் விழியும் மனமும் முருக வருக நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை போதை தரும் நாதசுரம் பாடிடம் செந்தேன் மழை உந்தன் மொழியோ பார்வையில் ஆயிரம் கவிதைகள் எழுதிடம் அபிநயம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே. இளமை இளமை இனிமை இது புதுமை. ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கண்ணில் தெரியும் கதைகள். பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா, எஸ் ஜானகி. பாடலை யாத்தவர் புலவர் புலமைப்பித்தன். ஆமாம், என்ன நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று மனக்கண்ணில் மனத்திரையில் தெரிகின்றது. அடிக்கடி ஒலிக்காத பாடல்கள், ஆனால் சிறந்த பாடல்கள், இனிய பாடல்கள், மெலடி பாடல்கள். இன்னமும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல போனால் எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? இதோ கௌரி மனோகரி என்ற ராகத்தில் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அழகாக மெட்டு போட்ட பாடல். ஆம், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். குழந்தைகள் என்றாலே அனைவருக்கும் கொள்ளை ஆசை. மழலைகள் ஒரு பட்டாளமாக இங்கே, இதுதான் திரைப்படத்தின் தலைப்பு. 80s வெளியான இந்த வண்ண திரைப்படத்தை கே பாலச்சந்தர் தன்னுடைய கவிதாலயா நிறுவனம் சார்பாக தயாரித்தார், ஆனால் இயக்கவில்லை. ஆச்சரியப்படுவீர்கள், மழலை பட்டாளம் திரைப்படத்தை யார் இயக்கியவர் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் யார் தெரியுமா? பிரபல நடிகை லக்ஷ்மி. ஆம், அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தரின் பல திரைப்படங்களில் லக்ஷ்மி நடித்தும் இருக்கின்றார். நிறைய என்று கூற முடியாது, ஒரு சில திரைப்படங்கள் தான். சரி, நவகிரகம், எதிரொலி இவையெல்லாம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆரம்ப காலங்களில் லக்ஷ்மி நடித்த திரைப்படங்கள். இந்த திரைப்படத்தின் இயக்குனர். இங்கே ஒரு கேள்வி இருக்கின்றது, உங்களுக்குள்ளும் இந்த வினா எழலாம். அப்படியென்றால் தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர் யாராக இருப்பார்? ஆண்கள் தானே பொதுவாக இயக்குவது. ஆமாம், இதோ தமிழின், அதாவது தமிழ் மொழியில் என்று பார்த்தால் முதல் பேசும் படம் 1931 வெளியான காளிதாஸ். அதிலே நடித்தவர்கள் எல்லோரும் பன்மொழி கலைஞர்கள் நடித்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த பாஷையில் சொந்த மொழியில் பேசினார்கள். தமிழ் நடிகர் தமிழில் பேசினார், தெலுங்கு நடிகர் தெலுங்கில் பேசினார், ஹிந்தி நடிகர் ஹிந்தியில் பேசினார். ஆக மொத்தத்தில் தமிழ் பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக அது அமைந்தது. ஆனால் முதல் பேசும் படம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்து பார்த்தால் ஆலாம் ஆரா, அந்த திரைப்படம் தான் முதல் இந்தியாவின் பேசும் படம். மௌனப்படங்கள் முடிந்து இந்தியாவின் முதல் பேசும் படமாக அமைந்தது ஆலம் ஆரா. தமிழ் பேசும் படம் என்றால் காளிதாஸ். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரியாக நடித்தவர் காளிதாசன். கதை உங்களுக்கு தெரிந்த கதைதானே. பி ஜி வெங்கடேசன் காளிதாசாக நடித்திருந்தார். இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான எல் வி பிரசாத், மாபெரும் ஜாம்பவான், அவர் ஐயராக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் வித்யாதாரி, டி பி ராஜலட்சுமி, அதாவது
கதாநாயகி, திரைப்படத்தின் நாயகி. பி ஜி வெங்கடேசன் தான் காளிதாசனாக நடித்தவர். இந்த டி பி ராஜலட்சுமி என்ற நடிகை முதன் முதலில் மிஸ் கமலா என்றொரு திரைப்படத்தை எத்தனையோ பணிகளை தானே செய்து உருவாக்குகிறார். அதாவது அவர் எழுதிய கதை கமலவல்லி என அவர் எழுதிய ஒரு நாவல் திரைப்படமாகின்றது மிஸ் கமலா என்ற பெயரில். அந்த திரைப்படத்தை தானே தயாரித்து, தானே கதை வசனம் எழுதி, தானே பட தொகுப்பு அதாவது எடிட்டிங் வேலைகளை கவனித்து, திரைப்படத்தை இயக்கி, இசையமைத்து கதாநாயகியாக நடித்தார். எப்படிப்பட்ட சாதனை அந்த காலத்தில் மிஸ் கமலா. ஆக மொத்தத்தில் டி பி ராஜலட்சுமி தான் முதல் பெண் இயக்குனர். இவர் நடித்த காளிதாஸ் திரைப்படத்தை இயக்கியவர் இவரல்ல, எச் எம் ரெட்டி என்பவர். சரிதானே? சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்திற்கு வருவோம். இயக்குனர் லக்ஷ்மி, இசையமைப்பாளர் மெல்லிசமன்னர், கௌரி மனோகரி ராகத்தில் எஸ்பிபியும் வாணி ஜெயராமும் பாடியிருக்கின்றார்கள். ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் கன்னட மொழி இருமொழி படமாக தயாரிக்கப்பட்டது. ஆம், இந்த திரைப்படத்தில் கன்னட நடிகர் விஷ்ணுவர்தனும் சுமித்ராவும் நடித்திருந்தார்கள். ஏற்கனவே கன்னட நடிகர் விஷ்ணுவர்தன் ஸ்ரீதர் அவர்களால் அலைகள் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக 73 அறிமுகமானவர் தமிழுக்கு. மழலை பட்டாளம் திரைப்படத்திற்கு தமிழ் வசனங்களை எழுதியவர், தமிழ் திரைப்படத்தின் வசனங்களை எழுதியவர் விசு. கண்ணதாசன் எழுதிய பாடல். ஏற்கனவே இந்த கதை 1968 வெளியான அமெரிக்கன் பிலிம், இங்கிலீஷ் பிலிம் யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ், யுஎஸ் மைன் அண்ட் அவர்ஸ் என்ற திரைப்படத்தின் தமிழ் பதிப்பு மழலை பட்டாளம். சரி, மழலை பட்டாளம் திரைப்படத்தில் எஸ்பிபி வாணிஜியராம் பாடிய பாடலை இப்பொழுது உங்களுக்காக வழங்குவதில் மகிழ்ச்சி.

பாராத செல்வங்கள் தாய்மை

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மழலை பட்டாளம். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் நான் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நேயர்களே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? சரி, அப்படியே நலமாக இருந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்து மகிழுங்கள். ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் பாடகரும் நடிகரும் இசையமைப்பாளருமான காலம் சென்ற மலேசியா வாசுதேவன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்தி பூ. 1980 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகனாக நடிக்க மற்றும் ஷோபா, குமாரி ராஜி மற்றும் பலரும் சாமந்தி பூ திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மலேசியா வாசுதேவன் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். இவர் இசையமைத்த மற்றொரு திரைப்படம் பாக்கு வெத்திலை. சாமந்தி பூ திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடல் காட்சியில் சிவகுமார், ஷோபா. சாமந்தி பூ திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கே எஸ் மாதங்கன். கே எஸ் மாதங்கன் இயக்கிய மற்றொரு திரைப்படம் இதே 1980 வெளியான பொன்னகரம். பொன்னகரம் திரைப்படத்தில் சரத்பாபுவும் ஷோபாவும் நடித்திருந்தார்கள். ஆமாம், நடிகை ஷோபா குழந்தை நட்சத்திரமாக மகாலட்சுமி என்ற பெயரில் பல திரைப்படங்களில் நடித்தவர் பின்பு ஷோபா என்ற பெயரில் நடித்தார். 1979 வெளியான பாடல்கள் இல்லாத சங்கர் கணேஷ் இசையமைக்க துறை இயக்கிய பசி என்ற திரைப்படத்தின் வாயிலாக அகில இந்திய சிறந்த நடிகை என ஷோபா ஊர்வசி பட்டம் பெற்று கௌரவிக்கப்பட்டார். அந்த திரைப்படத்தில் பாடல்களே இல்லை. ஆம், அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என யாராவது தெரிவானால் அவருக்கு ஊர்வசி பட்டம் கொடுக்கும் இந்திய அரசு. அகில இந்திய ரீதியில் யாராவது சிறந்த நடிகர் என தெரிவானால் அவரை பாரத் பட்டம் கொடுத்து கௌரவிக்கும் இந்திய அரசு. அகில இந்தியாவின் சிறந்த குடிமகன் அல்லது குடிமகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கும் உயரிய விருது பாரத ரத்னா விருது. சினிமாவை பொறுத்தவரையில் சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் கௌரவ பட்டம் எதுவென்றால் தாதா சாஹேப் பால்கே விருது. தாதா சாஹேப் பால்கே விருது. இவர் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் என பன்முகத் திறமை கொண்டவர் தாதா சாஹேப் பால்கே. 1913 ஆண்டு முழு நீள முதல் மௌன படத்தை தயாரித்து இயக்கியவர் இவர். 1913 முதன் முதலில் முழு நீள முதல் மௌன படத்தை, மௌனப்படம் அதாவது சைலண்ட் மூவி. அதனால் அவரை கௌரவிக்கும் முகமாக சினிமாவில் கொடுக்கப்படும் அதி உயர் விருது என்னவென்றால் அகில இந்திய விருது, தாதா சாஹேப் பால்கே விருது. சிலர் பெற்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த விருதை பெற்றுக் கொண்டதை. ஆமாம், நடிகர் திலகம் கூட இந்த விருதை பெற்றுக்கொண்டவர், ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டவர். இப்படியாக பலரையும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். சரி, சாமந்தி பூ திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜா பாடிய பாடல்
புலமைப்பித்தன் எழுதியது, மலேசியா வாசுதேவன் இசையமைத்தது. பாடலை கேட்கலாமா?

வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ இதோ தேவை நானானானா மாலை வேளை ரதிமாறன் பூஜை அடிமானே இதோ

அது என நான் தள்ள என நீ அள்ள சுகம்தானன்றோ தூங்காத என நான் சொல்ல அடி நீ தொள்ள வரும் நாள் என்ன விரல்களின் நகங்கள்

இல்லை ரதிமாறன் பூஜை அடி நானே இதோ இதோ தேவை நானா நானா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாமந்திப்பூ. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியமும் அவருடைய தங்கை எஸ் பி சைலஜாவும். பாடலை எழுதியவர் புலவர் புலமை பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் மலேசியா வாசுதேவன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள், எஸ்பிபி பாடிய டூயட் பாடல்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க நான் தரும் இந்த பாடல் உங்களை மகிழ்விக்க எது தெரியுமா? இதுதான். கனி முத்தம் பதிந்தது கொடி மேலே, பனி முத்தம் பதிந்தது மலர் மேலே, முகில் முத்தம் பதிந்தது மலை மேலே, உன் முதல் முத்தம் பதிந்ததன் இதழ் மேலே. கனி முத்தம் பதிந்தது கொடி மேலே, பனி முத்தம் பதிந்தது மலர் மேலே, முகில் முத்தம்

கவிதை கிப்பாரிஸ் என்னவோ, கொடுப்பதை கொடுத்தால் சுவை அல்லவோ. எழுதிய கவிதை கிப்பாரிஸ் என்னவோ, கொடுப்பதை கொடுத்தால் சுவை அல்லவோ. வா வா என்னை ஆதரிக்க நீ வா, வா வா என்னை காதலிக்க நீ வா. கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்தம் பதிந்தது மலர் மேலே.

ரகசியம் வெளிப்படுமோ? இளமையின் அதிசயம் புலப்படுமோ? இரவினில் ரகசியம் வெளிப்படுமோ? இளமையின் அதிசயம் புலப்படுமோ? பாபா என்னை ஆதரிக்க நீவா, பாபா என்னை காதலிக்க நீவா. கனிமுத்தம் பதிந்தது கொடி மேலே, பனிமுத்த பதிந்த

அடிக்கடி ஒலிக்காத அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏர் யம்புலிங்கம். ஏர் யம்புலிங்கம் 1972 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் இது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா, திரைப்படத்தின் இயக்குனர் எம் எஸ் கோபிநாதன். யார் யம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகி ஆடலழகி ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமி அந்த காலங்களில் 63 வாக்கில் வானம்பாடி, பெரிய இடத்து பெண் போன்ற திரைப்படங்களில் அறிமுகமாகி பின்பு பெரிய அளவில் ஒரு கதாநாயகியாக நடிக்க முடியாமல் போய்விட்டாலும் ஐட்டம் சாங் என்று கூறுவார்கள் தானே, கவர்ச்சி காட்டி நடிக்கும் பாடல் காட்சிகள் ஒரு துணை நடிகையாக என பன்மொழி திரைப்படங்களிலும் வெளுத்து வாங்கினார் காலம் சென்ற ஜோதிலட்சுமி. இவருடைய தங்கை ஜெயமாலினியும் இவரைப் போலவே ஐட்டம் சாங்ஸ் என்று சொல்லப்படும் அந்த கவர்ச்சி காட்டி நடிக்கக்கூடிய பாடல்களில் வெளுத்து வாங்கியவர். யார் ஜம்புலிங்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் பல திரைப்படங்களில் நடிக்காத ஜெய்குமார். ஆம், இது மறக்க முடியுமா நிகழ்ச்சி? சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இமயம். ஆம், இமயம். நடிப்பில் இமயம் யார்? சிவாஜி கணேசன் இந்த திரைப்படத்தில் ஹீரோ. அவருக்கு ஜோடியாக வித்தியாசமாக ஸ்ரீவித்யாவை முதன் முதலாக நடிக்க வைத்தார்கள். சிவாஜிக்கு ஜோடியாக கண்ணழகி ஸ்ரீவித்யா மற்றும் ஜெய்கணேஷ், மீரா, ரீனா, தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் இமயம் திரைப்படத்தை. இமயம் திரைப்படத்தில் 1979 முக்தா பிலிம் சார்பில் வண்ணத்தில் இந்த திரைப்படம் தயாரித்து வெளியிடப்பட்டது. திரைப்படத்தின் பல காட்சிகளை நேபாளத்தில் படமாக்கியிருந்தார்கள். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். கவியர் சர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் ஒரு கலக்கு கலக்கியது. எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி எஸ் சசிரேகாவும் எஸ்பிபியும் பி எஸ் சசிரேகாவும் இணைந்து பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியோர் காலம் சென்ற ஜெய்கணேஷ் மற்றும் மீரா. ஜெய்கணேஷ் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் வாயிலாக கே பாலச்சந்தர் அவர்களால் 74 அந்த திரைப்படத்தில் நாயகியாக நடித்த சுஜாதாவின் அண்ணனாக நடித்திருந்தார் முதன் முதலில். அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் ஜெய்கணேஷ், துணை பாத்திரங்களிலும் நடித்தார். இந்த பாடல் காட்சியில் அவருக்கு ஜோடியாக நடித்த மீரா கே பாலச்சந்தர் அவர்களால் பட்டின பிரவேசம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர். சரி, இமயம் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் பிரபல கதாசிரியர் வசனகர்த்தாவான பேராசிரியர் பட்டம் பெற்ற ஏ எஸ் பிரகாசம். திரைப்படத்தின் ஒளிப்பதிவை கவனித்தவர் என் பாலகிருஷ்ணன். முக்தா பிலிம்ஸ் திரைப்படம் என்று குறிப்பிட்டேன் அல்லவா, சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் பல திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் பின்னாட்களில் முதன் முதலில் சிவாஜியை வைத்து முக்தா பிலிம்ஸ் இயக்கிய திரைப்படம் 69 கருப்பு வெள்ளையில் வெளியான நிறைகுடம். அந்த திரைப்படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தவர் வாணிஸ்ரீ. நிறைகுடம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கே பாலச்சந்திரின் ஆரம்பகால திரைப்படங்களில் அவரது ஆஸ்தான இசையமைப்பாளராக பணியாற்றிய வி குமார். வி குமார் இசையமைத்த ஒரே ஒரு சிவாஜியின் திரைப்படம் நிறைகுடம்.
எத்தனையோ திரைப்படங்களுக்கு இசையமைத்த வி குமார், புரட்சி நடிகர் எம்ஜிஆரின் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் இசையமைக்கவில்லை என்பது சற்று வருத்தத்தை தரும் விடயமாகும். இதோ இமயம் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி எஸ் சசிரேகா பாடிய பாடல் உங்களுக்காக. இமயம் கண்டேன் பொன் தொட்டில் கட்டும் நேவாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தேன் சுகங்கள் அழகு மிகு ரதங்கள் பெருமை மிகு மதங்கள்.

அழகுமிகு ரதங்கள், பெருமை மிகு மதங்கள்.

இமயம் கண்டே பொன் தொட்டில் கட்டும் நேபாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தேன் சுகங்கள் அழகு மிகு ரகங்கள் பெருமை மிகு மதங்கள்.

படித்தால் ஞான கலை அல்லவா, மௌன நிலை அல்லவா. பழக ஒரு மாலை, இணைய ஒரு மாலை, நடனமிட சோலை, நல்லதொரு வேளை இமயம்.

அழகு மிகு ரகங்கள், பெருமை மிகு மதங்கள். ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முக்தா பிலிம்ஸின் இமயம். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன். பாடலை ஆத்தவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர், எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி எஸ் சசிரேகா. நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்களை உங்களுக்காக, அதுவும் எஸ்பிபியின் டூயட் பாடல்கள் வழங்கியதை இட்டு மிக்க மகிழ்ச்சி. ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான பொழுதாக மலர்ந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டிலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரியில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவள் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: ஜான் திரையில் அன்னிரு திசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியில் இருந்து ஜலாபுங்கா ஜலங்கு பாடல்
0: இதோ காட்டிலையில்.

0: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே என்ன என்ன செய்ய போகிறாய்,
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரெண்டை கேட்கிறாய்.
1: இது பாடல் காட்டலையில்.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேரு இருக்கு தெரியல், ஜீவி பிரகாஷ்குமார் இசையில் கானா பாலா குரலில் நா முத்துக்குமார் வரியிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்.
1: கண்ணீரில் மட்டும் காதல் பொல்லாதது. இதோ பாடல் கட்டளையில்.

0: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர்காந்து கொடுமை பெண்ணே.
1: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா?
0: சக்கரை நிலவே பெண் நிலவே,
1: காணும் போதே கரைந்தாயே.
0: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவ நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியில் இருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஓர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய். இது பாடல்.
2: இல்லை இல்லை சொல் ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லி தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜென்மம் வேண்டும்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஹெச் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தோம் தோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம் பெற்றுக் கொண்டு இருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனித்தனியே நான் காட்டு காட்டு நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகிறேன்.

0: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அன்னிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்ததே கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்.

0: அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏர் ரஹமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் காட்டலையில்
2: Thank you.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில் லெஹான் ஜேம்ஸ் இசையில் சித் ஸ்ரீராம் குரலில் கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால் கதைப்போமா கதைப்போமா.
1: இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடைபெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனினாநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

இதுவரை நேரமும் நேயர்கள் கனடாவிலிருந்து ஒளிபரப்பாகும் யுகம் வானொலியில் நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் வானலை வருவது சங்கீத ராகங்கள். இன்றைய சங்கீத ராகங்கள் நிகழ்ச்சியில் சங்கீத பாடல்களை அடுத்து வரும் ஒரு மணி நேரத்திற்கு நேயர்கள் கேட்கலாம். இன்றைய சங்கீத ராகங்களின் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய பானு.